ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 12 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. நேர்கள் கேட்கலாம் மங்கள இசை செஞ்சு காம்போஜி ராகத்தில்.

செஞ்சு காம்போஜி ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம் அதிகாரம் 10. இனியவை கூறல் குரல் எண் 3. குரல் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம். பொருள் பிறர் முகம் மலருமாறு இனிதே பார்த்து அகத்திலிருந்து பிறக்கும் இன்சொல்லை பேசுவது சிறந்த அறச்செயலாகும். குரலும் பொருளும் மீண்டும் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம். பொருள் பிறர் முகம் மலருமாறு இனிதே பார்த்து அகத்திலிருந்து பிறக்கும் இன்சொல்லை பேசுவது சிறந்த அறச்செயலாகும். குரளமுதம் கேட்டீர்கள். நேரலை இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா. நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் எல்நினோ விளைவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிர். இதில் நலமுடன் வாழ தோளின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரை காணும் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் வி சவிசின்மா அவர்கள்.

9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 தொடர்ந்து ரெட்ரோராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோராகங்கள். 10:30 பூங்காவனம் விழிப்புணர்வே முதல் உணர்வு சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் இன்றைய தலைப்பு. வெற்றி பெற்றதை விட விட்டுக் கொடுத்ததால் மகிழ்ச்சியடைந்த தருணங்கள். பிற்பகல் 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெறும் படம் ரன். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 நாடகம் பாரதியின் பாஞ்சாலி. எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்காணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் வீட்டுத் தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதலாம் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 முதல் 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, இதில் ஹின்சோல் பென்சே அவர்களின் காயல் காயன் இசை இடம்பெறும். 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Lok Sabha Speaker Om Birla has reconstituted several parliamentary committees related to different ministries. BJP MP Bhartuhari Mehtab has been appointed as a chairperson of the Committee on Finance, comprising 21 members from Lok Sabha and 10 members from the Rajya Sabha. Mr. Birla has appointed Congress MP Shashi Tharoor as chairperson of the Committee on External Affairs. It includes 21 members from Lower House and 10 from the Upper House. While the Committee on Railways will be headed by BJP MP Sudhir Gupta, Mr. Birla has appointed Lok Sabha MP Dr. Kakoli Ghosh Dastidar as the chairperson of the Committee on Chemicals and Fertilizers. Congress MP Charanjit Singh Channi will be the chairperson of the Committee on Agriculture, Animal Husbandry and Food Processing. BJP MP Radha Mohan Singh will be the chairperson of the Committee on Defence. BJP MP Rajiv Pratap Ruti has been appointed as the chairperson of the Committee on Water Resources, while the Committee on Rural Development and Panchayati Raj will be headed by Congress MP Shaptagiri Ulaka. BJP MP Nishikant Dubey has been appointed as the chairperson of Committee on Communications and Information Technology. The term of these committees will be effective from the 26th of last month. Niti Aayog member Rajiv Gauba has emphasized the need for regulatory frameworks to evolve alongside a rapidly changing geopolitical, technological and economic environment. He emphasized that the challenge before policymakers is not to choose between regulation and growth, but to develop regulations that manage risk while supporting innovation, competition and investment. Mr. Gauba stated this while addressing the plenary session on regulatory oversight in an age of disruption at the 5th Kautilya Economic Conclave in New Delhi yesterday. Emphasizing the need for a proportionate approach, Mr. Gauba said regulatory requirements should be calibrated to the nature and consequences of the risk involved. The Ministry of External Affairs has summoned the Charge d'Affaires of Pakistan High Commission to lodge India's strong protest over the continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. India also categorically rejected the baseless and motivated allegations regarding an incident in the Firozpur sector, Punjab, along the international border on Friday. The External Affairs Ministry said that the Pakistani side was informed that three individuals infiltrated into the Indian territory, and despite multiple warnings by the BSF to return to Pakistan, they continued to move towards the border fence. The BSF was compelled to engage them for posing an imminent security threat. India said this incident highlights a clear pattern of repeated cross-border movement by armed narcotic syndicates operating from Pakistan. Pakistan was urged to investigate these cross-border infiltrations, drug smuggling activities, and the complicity of Pakistan border guarding forces, and to take appropriate remedial measures. Israeli Prime Minister Benjamin Netanyahu has invited Indian pilot Captain Smit Machar and Prime Minister Narendra Modi to light the ceremonial flame at Israel's upcoming Independence Day celebrations. During a telephonic conversation with Captain Machar, Mr. Netanyahu praised the Indian pilot as a hero of India, Israel and the world for his bravery in foiling a mid-air attack. He also wished Captain Machar a speedy and complete recovery and conveyed his best wishes to the pilot's family. The Aichi Nagoya Asian Games 2026 are set to conclude today, bringing more than 2 weeks of exciting sporting action to an end. The closing ceremony will be held at the Nagoya City Mizuho Park Athletic Stadium in Japan, the same venue that hosted the opening ceremony, and is scheduled to begin at 6 p.m. Indian Standard Time. India has put up an impressive performance at this year's Games, securing the fourth place in the overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. The ceremony will feature traditional closing proceedings, including the parade of athletes and the formal conclusion of the games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: வாய் பேச இயலாத குமரகுருபரர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று ஞான நெறி நின்று பாடிய பாடலின் தொகுப்புதான் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்பதாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு இணங்க பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியம் தோன்றியது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்க்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகை மலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப் பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பன்னுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைபழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்கும் கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மார்பாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாளிகை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள். முதல் பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பக்தி சிந்தனை உங்களுக்காக. நீ உண்மையாக எதையாவது விரும்பினால் இந்த பிரபஞ்சமே அதை உனக்கு கொடுக்க உதவி செய்யும். உன் இதயம் சொல்வதை கேள், அது உன்னை ஒருபோதும் தவறான வழியில் வழி நடத்தாது என்ற சிந்தனையோடு புலர்கிறது அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் ஆர்ஜே ராகவேந்திரா.
2: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள்.
0: பாடலை பாடுகிறார் சுதா ரகுநாதன் அவர்கள்.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். 6:23 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அடுத்த சிந்தனை உங்களுக்காக. வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மிகவும் கடினமான நேரத்தில் கூட அதில் ஒரு பாடம் ஒளிந்திருக்கும். அந்த அர்த்தத்தை தேடினால் வழி தானாக பலமாக மாறும். இந்த சிந்தனையோடு அடுத்த பாடல் கேட்கலாம். பாடலை பாடுகிறார் பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
6: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
7: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
8: குட் மார்னிங்,
7: காஃபி போட இன்னொரு ஓட்டம்,

0: குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

6:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அடுத்த சிந்தனை: நேற்றைய தோல்வியையும் நாளைய பயத்தையும் இன்று சுமக்காதே. இந்த நொடி மட்டுமே உன்னுடையது. இந்த நொடியில் முழுமையாக வாழ். மீதியை கடவுள் பார்த்துக் கொள்வார்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
4: கவிதை கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

அருள்சேவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை பாடினார் அனிதா கிருஷ்ணன். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது அருள்சேவை பக்தி பாடல்கள். மீண்டும் புலரும் நாளை காலை 6:15.

0: நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேர்கள் கேட்கலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், அவகேடோ மரத்தில் தண்டு தொலைப்பான் மேலாண்மை, பாதிக்கப்பட்ட மர பாகங்களை அகற்றி அளிக்கவும், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு மெத்தோ ஏட் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவவும், பருவமழை முடிந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை சுரண்டிய பிறகு தார் உடன் மண்ணெண்ணெய் 1:2 என்ற விகிதத்தில் தடவவும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கழுகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோ தொலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நுற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். இஞ்சி மென் அழுகல் மேலாண்மை, போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதைக்கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மான்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 3 கிராம் அல்லது 200 BBM ஸ்டெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் உடன் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 முறை என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமோத்தோயேட் 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது தயா மீச்சம் 1 லிட்டருக்கு 0.2 மில்லி என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2x அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்கா அரசு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவைக்க அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11 முதல் 20 தேதி வரை 4000 மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000 மேற்பட்ட மலர்த்தொட்டிகள் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலாப் பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் 2வது சீசன் களைக்கட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாச ராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இந்த அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலாப் பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடுத ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை, கும்பகோணம், சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது எல் நினோ விளைவினால் பாதிப்படையும் உலக நாடுகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
2: 2026-27 எல் நினோவின் முன்னறிவிப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீவிரத்தை கொண்டுள்ளது. இது குறைந்தது 1000 ஆண்டுகளில் மிகப்பெரிய எல் நினோவாக இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. பேச்சு வழக்கில் சூப்பர் எல் நினோ என்று குறிப்பிடும் இதை அறிவியல் ரீதியாக குறிப்பிட வலுவான மற்றும் மிகவும் வலுவான உயர்வு நிகழ்ச்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. காட்ஸிலா எல் நினோ என்ற சொல் 2015 நாசா விஞ்ஞானி பில் பாசட் என்பவரால் வரலாற்று சிறப்புமிக்க 1997-98 எல் நினோ நிகழ்வாக உருவாக்கப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் காலநிலை பள்ளியின் கூற்றின்படி ஒரு பலவீனமான லானினா நிகழ்வு 2026 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் என்ரோ நடுநிலையாக உருவானது. ஆனால் மே மாதத்திற்குள் எல் நினோவாக வேகமாக மாறி வந்தது. அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் மே மாத இறுதியில் செய்த கணினி மாதிரியானது பசிபிக் சூறாவளி பருவத்தின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான உச்சக்கட்டத்திற்குள் எல் நினோ நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டது. காலநிலை ஆராய்ச்சி மையம், காலநிலை மற்றும் சமூகத்திற்கான சர்வதேச ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் என்ரோ ப்ளூம் முன்னறிவிப்பு எல் நினோ உருவாக 98% நிகழ்த்தகவையும் ஆண்டு இறுதி வரை தொடர 97-98% நிகழ்த்தகவையும் அளித்தது. இந்த வரம்பை கொலம்பியா குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்த மற்றும் குறுகிய என்று குறிப்பிட்டது. June 2 ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை ஆய்வு நிறுவனம் வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் எல் நினோ நிலைமைகள் உருவாகி வருகின்றன, மேலும் அவை வரும் மாதங்களில் உலகெங்கிலும் உள்ள வானிலை மற்றும் காலநிலை வடிவங்களை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தியது. ஐரோப்பிய மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு மையம் மத்திய பூமத்திய ரேகை பசிபிக் பகுதிகளில் 3-4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் என்று ஒரு முன்னறிவிப்பு வெளியிட்டது. இது இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவானதாக இருக்கும் என்றும் தெரிவித்தது. ஜூன் மாதத்திற்கான உலகளாவிய சராசரி கடல் மேற்பரப்பு வெப்பநிலை எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு உயர்ந்த அளவை எட்டியது. அந்த மாதம் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் ஒரு வலுவான எல் நினோவின் தோற்றத்தை உறுதிப்படுத்தியது. இது இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியிலும் குளிர்காலத்தின் தொடக்கத்திலும் மிகவும் வலுவான ஒன்றாக மாறும் அளவுக்கு 63% வாய்ப்புள்ளதாக அறிவித்தது. April 20 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பலவீனமான லானினோ நிகழ்வு என்ரோ நடுநிலை நிலைக்கு மாறியதாக தெரிவித்தது. May 21 அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் கணினி மாதிரியானது பசிபிக் சூறாவளி பருவத்தின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான உச்சக்கட்டத்தில் எல் நினோ நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தது. June 2 வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் எல் நினோ நிலைமைகள் தீவிரமாக உருவாகி வருவதை ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் காலநிலை பள்ளியின் 97-98% நிகழ்த்தகவு முன்னறிவிப்பை தொடர்ந்து இந்த விரைவான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. June 11 எல் நினோ நிலைமைகள் உள்ளன மற்றும் 2026-27 ஆம் ஆண்டில் வட அரைக்கோள குளிர்காலத்தில் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிறுவனத்தின் அமைப்பு தெரிவித்தது. August 5 உலக வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய பருவகால புதுப்பிப்பில் உருவாகி வரும் எல் நினோ நிகழ்வு சாதகமான இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் மற்றும் சாதனை அளவிலான வெப்பமண்டல உலகளாவிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை ஆகியவற்றோடு இணைந்து August 1 to October பருவம் முழுவதும் உலகளவில் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை ஏற்படுத்தும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது.
1: மொழி நிகழ்ச்சியில் இதுவரை எல் நினோ விளைவினால் பாதிப்படையும் உலக நாடுகள் குறித்து தகவல்களை வழங்கினார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
3: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
4: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
3: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8
5: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
6: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
2: ட்ரை ஸ்கின் என்று பார்க்கும்போது தோல் வறண்டு காணப்படும். ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்பொழுதுமே அவங்களுடைய ஸ்கின் வந்து ட்ரையா தான் இருக்கும், ஈரப்பதமே இருக்காது. ரொம்ப மிக குறைவா இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஒரு மன வெடிப்புத்தன்மை, உடல் முழுவதும் அப்படியே ஸ்கிராச் ஆன மாதிரி அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும் அவங்களோட ஸ்கின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு மனிதனுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ட்ரை ஸ்கின்ன கூட இந்த தோலின் மூலம்தான் நாம பார்க்கலாம். தோல் வந்து மிக கடினமானதாக இருக்கும் அல்லது செதில் செதிலாக கூட மாற வாய்ப்புள்ளது. இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடினமான தோலாகவும் செதில்கள் அங்கங்க செதில்கள் வெளியே வர மாதிரி அந்த வேஸ்ட் செல்லெல்லாம் உதிர்ந்து காணப்படும். சில நேரங்களில் இந்த தோலின் அதிகப்படியான அரிப்பு மற்றும் எரிச்சல் காணப்படும். இந்த மாதிரி தோல் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான அரிப்பு ஏற்படும். முக்கியமாக இது ஒரு ஸ்கின் நோய் தான். இந்த அரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக மக்கள் வந்து அத அதிகப்படியான சொரியும் போது அந்த அரிப்பு தாங்க முடியாத அவங்க ஸ்கிராச் பண்ணும் போது அது எரிச்சலை உண்டாக்கி ரத்தத்தை கூட விளைவிக்க கூடியதாக ஒரு தோல் நமக்கு இருக்கிறது. அடுத்தது எண்ணெய் தோல். இது வந்து ஆயில் ஸ்கின். மனிதனின் தோலில் அதிகப்படியான எண்ணெய் சுரக்கக்கூடியதாக இது அமைகிறது. முகம் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும் மற்றும் இந்த எண்ணெய் அதிகமான இருக்கும்போது அந்த ஸ்கின்ல எண்ணெய் அதிகமாக காணப்படும் போது அதிகப்படியான பருக்கள், பிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம், அத முகம் முழுவதும் அந்த பருக்கள் ஏற்பட்டு அதில் வந்து அந்த பருக்கள் பழுதுபட்டு அது காயக்கூடிய தருவாயில் கரும்புள்ளிகளாக தோன்ற வாய்ப்புள்ளது. பிளாக் ஹெட்ஸ் என்று சொல்லுவோம். அதுல இந்த கரும்புள்ளிகள் அதிக பங்கு வகிக்கிறது. அதிகப்படியான எண்ணெய் தோல் உள்ள மனிதர்களுக்கு இப்பேற்பட்டதான கரும்புள்ளிகள் தோன்ற வாய்ப்பாக உள்ளது. அடுத்தது கூட்டுத்தோல். கூட்டுத்தோல் என்பது நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நெற்றி, மூக்கு மற்றும் தாடி பகுதியில் அதிக எண்ணெய் பசையுடன், ஆயில் ஸ்கின் அதிக எண்ணெய் பசையோடு இருக்கக்கூடியதாக காணப்படும். என்ன அவங்க வந்து முகத்தை கழுவினாலும் அந்த எண்ணெய் வந்து முகத்துல அதிகப்படியாக படிந்திருக்க கூடியதாக இருக்கும். மேலும் கன்னங்கள் வந்து வறண்டு இயல்பாக இருக்கும். இந்த ஸ்கின்ன பார்க்கும்போது கூட்டுத்தோல் ஸ்கின். இந்த கூட்டுத்தோல்ல கன்னங்கள் ரொம்ப ட்ரையா இருக்கும், நார்மலா இருக்கும். அடுத்தது உணர்திறன் தோல். எளிதில் சிவந்து விடக்கூடியது. இந்த ஏதாவது ஒன்னு சொன்ன உடனே முகம் ஃபுல்லா அப்படியே ரெட்டிஷ் ஆயிரும். அது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு எரிச்சலா கூட மாறி அரிப்பும் எரிச்சலும் மாறி மாறி வரக்கூடியதாக காணப்படும். இந்த வகையான தோலில் அலர்ஜி சீக்கிரமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் ரசாயன பொருட்கள் நிறைய இடத்துல வந்து வாசனை திரவியங்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வாசனை பொருட்கள், வாசனை கிரீம், அப்புறம் பவுடர்கள், மேலும் அதிகப்படியான ரசாயன பொருட்களை இவர்கள் பயன்படுத்துவதனால, இந்த கெமிக்கல் பொருட்களை பயன்படுத்துவதனால இந்த ஸ்கின் வந்து அதிகமா பாதிக்கப்படுகிறது. நிறைய பேர் வந்து ஃபுல்லா இந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தும் போது அதில் உள்ள நச்சுக்கள் உடலின் வழியாக இந்த ஸ்கின் மூலம் உடலுக்குள் சென்று அதிகப்படியான தொந்தரவுகளை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது.
0: நலமுடன் வாழ
1: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
3: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
4: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
5: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது திரையிசை. பாடல் ஒலிக்கிறது ராஜபார்வை. திரைப்படத்திற்காக பாடல் இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் பாடல் வரிகளில். ஸ்டேடியூன்ட்

0: அறிவலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: The Rights of the Persons with Disabilities Act 2016 Section 37 பொறுத்த வரைக்கும் Special Schemes and Development Programs இந்த Disabled Persons-க்காக ஒரு Special Schemes-ம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. Chapter 8 Duties and Responsibilities of Appropriate Governments. இப்போ கவர்மெண்டோட டியூட்டிஸ் என்ன, இப்போ இந்த டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க இந்த கவர்மெண்டோட டியூட்டிஸ் என்னன்னு கேக்குறான். நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த செக்ஷன் 39 பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, கேம்பெயின் ஒரு இதெல்லாம் கொண்டு வருது, ஒரு அவேர்னஸ் மீடியா மூலியமாவோ இல்ல ஒரு ஹெல்ப்பிங் ஒரு சோசியல் வெல்ஃபேர் அந்த ஒரு இதுலனாலையும் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது. அந்த இதை வந்துட்டு ஒரு டியூட்டிஸ் அப்படின்னு அந்த சாப்டர் 9 கொண்டு வந்துடுறாங்க. யாரோடது, அந்த கவர்மெண்டோட டியூட்டிஸாவே கொண்டு வரலான்னு சொல்றாங்க. செக்ஷன் 41 பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் டு டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த செக்ஷன் 41 இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்றாங்க. இந்த செக்ஷனை வந்துட்டு நீங்க அதை எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு வரக்குண்டான என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்றது நம்ம கையில இருக்கு. நம்ம யோசிச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தனா கண்டிப்பா அது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் மெஷர்ஸா இருக்கும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். நீங்க எப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க. செக்ஷன் 43 பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் குட்ஸ், இப்போ பேசிக்கா வந்துட்டு இப்போ ரேஷன் ஷாப்லயா இருந்தாலும் சரி இல்ல மத்த இடத்துலயா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம், அதாவது வாங்கிக்கலாம், மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 43. இப்போ சாப்டர் 10 போறேன். மத்த சாப்டர் நமக்கு எது தேவையோ எது இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ சர்டிபிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த சர்டிபிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, இப்போ நம்ம டிசேபிள்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றோமோ இல்ல ஒரு ஜாபோ இல்ல ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸோ இல்ல ஒரு ஸ்கீமுக்கு உண்டான ஒரு பென்ஷன் நம்ம காசு கேட்கிறோம்னா நீங்க போய் டிசபிள்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது எப்படி வாங்குவாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு அந்த இது, இப்ப சொல்றதுனால கேளுங்க. அப்புறம் அந்த கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு அந்த ஒரு ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அது இந்த வெல்ஃபேர் ஆபீஸா இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு ஒரு கலெக்டரேட் ஆபீஸா இருந்தாலும் சரி அந்த ஒரு குவாலிஃபைட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மெடிக்கல் செக்அப்புக்கு போயிட்டு மெடிக்கல் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து உங்களோட அந்த செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் தருவாங்க. இன்னொன்னு, அந்த சர்டிபிகேட் தரக்கு அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கா, அந்த குவாலிஃபை எபிலிட்டி அவங்கள்ட்ட அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு தந்துருவாங்க. இன்னொன்று வந்துட்டு செக்ஷன் 58 பொறுத்த வரைக்கும் சில கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, யார் வந்துட்டு அந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம், அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்றது இந்த செக்ஷன் 58. செக்ஷன் 59 பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துட்டு அப்பீலே போலாம் அப்படிங்கிறாங்க. அப்பீல் அகேன்ஸ்ட் த டிசிஷன் ஆஃப் சர்டிஃபைங் அத்தாரிட்டி, நம்ம வந்துட்டு அப்பீல் கூட போலாம், இதுல ஏதாச்சும் குளறுபடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்பீலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
3: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும் ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும் வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும் நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்தபோதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்தகட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக்கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளானதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததையடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

லாங் வீக்கெண்ட் சண்டே அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எதுவாக இருந்தால் என்னங்க ஐம் என்ன சொல்கிறது என்னுடைய ஹெல்த்து தான் வந்து ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாக்கிங்லேயும் இருக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கும் ஒர்க் வச்சுட்டாங்க, எங்களுக்கெல்லாம் வீக்கெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க்லேயும் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ தான் கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக வந்து செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு அருமையான சிந்தனை துளியோட நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து ரொம்ப தைரியமாக வந்து அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும். இதே ஒரு மோட்டிவேஷன் தாட் தான், இருந்தாலும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மோட்டிவேஷன் தாட் உங்களுக்காக. வழி என்றுமே ஒருவரை வலு விளக்க செய்யாது, வருங்காலத்திற்கான வலிமையையே பெற்றுத்தரும் அப்படின்ற இந்த சிந்தனை துளியோட நிகழ்ச்சிக்கு நாம் போயிடலாம். நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக ஒரு அற்புதமான பாடல் வரப்போது. ஜனநாயகம் திரைப்படத்திற்காக விஜய் அவர்கள் பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில் விவேக்கோட பாடல் வரிகளில் பாடல் வருது. அது மட்டும் இல்லை நேர்களை, இன்றைய குட் மார்னிங் நிலையர்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
1: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. ஒரு அருமையான பாடல் கேட்டோம், என் செல்ல மகளே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு அதுக்கு சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலும் வந்து உங்களுக்காக வந்து பகிர்ந்துக்க போகிறேன். குழந்தைகளை விட முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். மனித வரலாற்றில் முதல் முறையாக உலக அளவில் 5 வயது மற்றும் அதற்குட்பட்ட குழந்தைகளை விட 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் வந்து இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையின்படி உலகளாவிய மக்கள் தொகையில 65 வயதுக்கு மேற்பட்டோருடைய பங்கு சுமார் 10.5% உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கையை இது வந்து தாண்டிருச்சு, இந்த அக்கௌண்ட் வந்து தாண்டிச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு ப்ரெடிக்ஷனும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, 2060 உலக மக்கள் தொகையில தோராயமாக 20% சுமார் 200 கோடியாக இவங்களுடைய எண்ணிக்கை வந்து உயரும் அப்படின்னு சொல்லி கூட கணிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா. ஸோ இப்படி முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது யங்ஸ்டர்ஸ் மற்றவங்களுடைய பொறுப்புமே அதிகம் இல்லையா. ஏன்னா இவங்களை வந்து அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் நம்மளது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. ரோமியோ திரைப்படத்திற்காக ஸ்டேட்யூன்ட் அன்புள்ளங்களே. இது குட் மார்னிங் நீலகிரிஸ், ஊட்டி FM 101.8.

காற்றின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோட் திரைப்படத்திற்காக விஜய் பவதாரணி இணைந்து பாடியது யுவன் சங்கராஜாவின் செமிட்டில் ஊட்டி FM 101.8. ஸ்டே டியூன்ட்.

0: ஆங்கிலம் ஆன் ஏர். நேர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சு விவரிக்கலாம், ஒருத்தரோட அடையாளத்தை நம்ம எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். அதோட பகுதி இரண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தரோட வெளித்தோற்றம் அப்படின்றப்போ அது நம்மளோட ஹைட்டு வெயிட்டு கலருக்குள்ள மட்டுமே அடங்கிறாது, இன்னும் சில விஷயங்கள் ஒருத்தரை பத்தி நம்ம அடையாளம் காட்டுறதுக்கா இருக்கட்டும் இல்ல பேசுறதுக்கா இருக்கட்டும் கண்டிப்பா உதவும். அதுல சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் ஆன்லைன் நிகழ்ச்சியில கேட்க போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது போக போக போக கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அதனால நான் சொல்ற வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஒருத்தங்களோட தோற்றத்தை இன்னும் துல்லியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா சில சுவாரஸ்யமான அம்சங்களை வச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஹேர் கலர், அதாவது நம்மளோட முடியோட நிறம். நிறைய பேருக்கு முடியோட நிறம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு நான்கு வார்த்தைகள் ஒருத்தரோட முடியோட நிறங்களை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், பிளாண்ட் அப்படின்னா சிலருக்கு கோல்டன் கலர்ல முடி இருக்கும் இல்லைங்களா, பொன்னிறம்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த பிளாண்டுக்கு ஸ்பெல்லிங்கும் சொல்லித்தரேன், நேயர்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎல் ஓஎன்டிஇ, பிளாண்ட். இது நிறைய பேர் பிளாண்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கரெக்டான ப்ரனன்சியேஷன் கிடையாது. பிளாண்ட் அப்படின்னா பொன்னிறமான முடி. அடுத்தது ப்ரூனெட் BRUNETTE. ப்ரூனெட் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும் இல்லைங்களா முடி, நம்ம செம்பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ்ல, அந்த மாதிரி பழுப்பு நிறமா இருக்கிறதுக்கு ப்ரூனெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூனெட் அப்படின்னா ப்ரௌன் கலர், அப்படி இல்லைன்னா பழுப்பு நிற முடி. அடுத்தது அடர்ந்த கருமை, சிலருக்கு வந்து நல்ல பிளாக் கலரா இருக்கும் இல்லைங்களா முடி, அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஜெட் பிளாக். ஜெட், ஜேஇடி ஜெட், பிஎல்ஏசிகே பிளாக். பிளாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கருமை, நல்லா அடர்ந்த கருமை அப்படின்றப்போ ஜெட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசியா கிரே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கிரே அப்படின்றது நரைமுடி, GREY, நரைமுடி இருக்குன்னா கிரே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில வாக்கியங்கள் நான் இதை வச்சு சொல்லித்தரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், she has lovely blonde hair. She has lovely blonde hair. ஹாஸ்னா இருக்கிறது, லவ்லினா ஒரு அழகான, பார்க்கறதுக்கே ரொம்ப கவர்ச்சியா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது நம்ம லவ்லி அப்படின்னு சொல்லுவோம். பிளாண்ட் நான் சொன்ன மாதிரி பொன்னிறம், கோல்டன் கலர். ஸோ ஷி ஹாஸ் லவ்லி பிளாண்ட் ஹேர் அப்படின்னா அவளுக்கு அழகான பொன்னிற முடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, he looks great with his brunette hair. He looks great with his brunette hair. அப்படின்னா அவனோட பழுப்பு நிற முடியாத அடுத்து நல்ல இந்த ப்ரௌனிஷான முடியோட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். He looks great with his brunette hair. Meena's jet black hair shines in the light. Meena's jet black hair shines in the light. அதாவது மீனாவோட அடர்ந்த கருமையான முடி லைட்டில் அழகாக பிரகாசிக்குது. ஷைன் அப்படின்னா பிரகாசம். அடுத்தது, மை கிராண்ட்ஃபாதர் கீப்ஸ் ஹிஸ் கிரே ஹேர் வெரி நீட்லி. மை கிராண்ட்ஃபாதர் கீப்ஸ் ஹிஸ் கிரே ஹேர் வெரி நீட்லி அப்படின்னா கிரே ஹேர்னா நமக்கு தெரியும் நரைமுடி, நீட்லி அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது. என்னோட தாத்தா அவரோட நரைமுடியை ரொம்ப நேர்த்தியாக வச்சிருக்கார் அப்படின்றது தான். My grandfather keeps his grey hair very neatly. இப்போ நம்மளோட முடி நிறங்களை வச்சு நம்ம என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தங்களோட தோற்றத்தை விவரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா ஐப்ரோஸ், நம்மளோட புருவங்கள் இருக்கு இல்லைங்களா. சிலருக்கு வந்து கூர்மையான புருவம் இருக்கும், சிலருக்கு அடர்த்தியான புருவம் இருக்கும், சிலருக்கு மெல்லிய புருவம் இருக்கும், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஷார்ப் அப்படின்னா கூர்மையான புருவம், ஷார்ப். திக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், அடர்த்தி. திக் அப்படின்னா அடர்த்தி. அடுத்தது தின், தின் அப்படின்றது மெல்லிய. ஷார்ப் அப்படின்னா கூர்மையான, திக் அப்படின்னா அடர்த்தியான, தின் அப்படின்னா மெல்லிய. இந்த மூணு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வார்த்தை, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வார்த்தை. இதை வச்சு சில வாக்கியங்கள் சொல்லித்தரேன், என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஷீ ஹாஸ் ஷார்ப் ஐப்ரோஸ். ஷீ ஹாஸ் ஷார்ப் ஐப்ரோஸ் அப்படின்னா அவளுக்கு கூர்மையான புருவங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வந்து திக் அப்படின்னா அடர்த்தியானன்றதுக்கு ஹி ஹாஸ் திக் ஐப்ரோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு வந்து மெல்லிய புருவம் இருக்கு அப்படின்னா ஷி ஹாஸ் தின் ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஒருத்தவங்களோட முடி நீளம். ரொம்ப ஈஸியான வார்த்தைகளில் வச்சு நம்ம சொல்லலாம், ஷார்ட் அப்படின்றது குட்டையான முடி, அதாவது ரொம்ப நீளம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அது ஷார்ட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மை ஃப்ரெண்ட் லுக்ஸ் பிரிட்டி இன் ஷார்ட் ஹேர். மை ஃப்ரெண்ட் லுக்ஸ் பிரிட்டி இன் ஷார்ட் ஹேர் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு இந்த ஷார்ட்டான முடியில் அழகாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மீடியம் லென்த். மீடியம் லென்த்னா ஒரு நடுத்தர நீளம், ரொம்ப நீளமும் இல்லாமல் ரொம்ப குட்டையாகவும் இல்லாமல் நடுத்தர நீளம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மீடியம் லென்த் ஹேர்ன்னு சொல்லலாம். ஷீ ப்ரிஃபர்ஸ் மீடியம் லென்த் ஹேர். ப்ரிஃபர்ஸ் ஞாபகம் இருக்குங்களா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதாவது வெளி தோற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்மளோட விருப்பம், அதை நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ப்ரிஃபர்ஸ் அப்படின்றப்போ அவங்களோட விருப்பம் அது. ஷீ ப்ரிஃபர்ஸ் மீடியம் லென்த் ஹேர் அப்படின்னா அவங்களுக்கு நடுத்தர நீள முடி தான் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக ஷீ ஹாஸ் லாங் பியூட்டிஃபுல் ஹேர். லாங் அப்படின்னா நீளம், அப்போது அவங்களுக்கு நீளமான அழகான முடி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஷி ஹாஸ் லாங் பியூட்டிஃபுல் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசியா இன்னும் நம்ம வந்து ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களோட தனித்துவமான விஷயம். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்றப்போ நீங்க வந்து அது என்னன்னு சொல்லலாம்னா ஹி வேர்ஸ் ரவுண்ட் ஸ்பெக்ஸ். ரவுண்ட் அப்படின்னா அந்த வட்ட வடிவ கண்ணாடி. அடுத்தது ஷீ வேர்ஸ் அ ஸ்கொயர் ஸ்பெக்ஸ். ஸ்கொயர்னா இந்த சதுரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது கடைசியாக பொதுவான தோற்றம். சிலர் வந்து சிரிச்ச முகமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கனிவாக நட்புணர்வோடு இருப்பாங்க, அவங்கள நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஹீ ஹாஸ் வெரி ஜென்டில் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்மைல். ஜென்டில்னா கனிவு, ஃப்ரெண்ட்லினா நமக்கு தெரியும் நட்புணர்வு. ஹீ ஹாஸ் அ வெரி ஜென்டில் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்மைல். அவர் கனிவான நட்புணர்வுள்ள புன்னகையை கொண்டுள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேயர்களே, இன்னைக்கு ஒருத்தவங்களோட வெளித்தோற்றம், முடி கலராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஐப்ரோஸ் எப்படி இருக்கும், அவங்களோட முடி நீளமாக இருக்கட்டும், அப்படி இல்லையா அவங்க வந்து வேற ஏதாவது தனித்துவமான விஷயம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்றத நிறைய வார்த்தைகள் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியோட வேர்ட் ஆஃப் த டே பகுதி. இன்னைக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர். ஃபீச்சர் FEATURE. ஃபீச்சர் ஃபீச்சர் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அம்சம் அப்படி இல்லைன்னா அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் இதுக்கான ரெண்டு வாக்கியங்கள் நான் சொல்கிறேன். எவ்ரி யூனிக் ஃபீச்சர் ஆட்ஸ் பியூட்டி டு ஆர் அப்பியரன்ஸ். எவ்ரி யூனிக் ஃபீச்சர் ஆட்ஸ் பியூட்டி டு ஆர் அப்பியரன்ஸ். யூனிக்னா வித்தியாசம், ஃபீச்சர்னா அம்சம், ஆட்னா சேர்க்கறது. பியூட்டி அழகு, அப்பியரன்ஸ்னா நம்மளோட தோற்றம். அப்போது ஒவ்வொரு தனித்துவமான அம்சமும் நம்மளோட தோற்றத்துக்கு அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறப்போ எவ்ரி யூனிக் ஃபீச்சர் ஆட்ஸ் பியூட்டி டு ஆர் அப்பியரன்ஸ். ஷார்ப் ஐப்ரோஸ் ஆர் அன் அட்ராக்டிவ் ஃபீச்சர் ஆஃப் அ ஃபேஸ். ஷார்ப் ஐப்ரோஸ் are an attractive feature of a face. அப்படின்னா ஷார்ப் ஐப்ரோஸ் நமக்கு தெரியும் கூர்மையான புருவங்கள், அட்ராக்டிவ்னா கவர்ச்சியான. அப்படின்னா ஒரு முகத்துல கூர்மையான புருவங்கள் ஒரு கவர்ச்சியான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். நேயர்களே,
1: நிறைவு பெற்றது ஆங்கிலம் ஆன் ஏர். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஹிடன் பிளேஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட அமேசான் காடு. என்னது தமிழ்நாட்டோட அமேசான் காடு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? அமேசான் காடு மாதிரியே மரங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள மிதந்து மரக்குடில்கள் மாதிரி குகைப்பாதை செய்யற ஒரு சூப்பரான இடங்க. அதுதான் முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள். சோ இதோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே சமஹிட்டு.

0: நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டத்துல வேதாரண்யம் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கடலோர கிராமம் தாங்க இந்த முத்துப்பேட்டை. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த முத்துப்பேட்டை காடுகள் அவ்வளவு பெருசா தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 120 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்குங்க. இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சதுப்பு நில காடு. இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் சாதாரண மரங்கள் கிடையாதுங்க, அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல வர பெரிய பெரிய பேரறைகளையும் சுனாமிகளையும் தடுத்து மண்ணை காப்பாத்துற ஹீரோக்கள் தாங்க இந்த காடுகள். தண்ணிக்குள்ளேயே வேர்கள் காத்துல மிதந்துட்டு இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு மாயாஜால கோட்டைக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். இந்த இயற்கையோட மேஜிக் பத்தி இன்னும் டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகளுக்கு நடுவுல சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு மரப்பாலம், அதாவது வுட்டன் வாக்வே கட்டிருக்காங்க. அந்த பாலத்துல நீங்க நடந்து போகும்போது உங்க தலைக்கு மேல மரங்கள் குடப்பிடிச்ச மாதிரி மூடி இருக்கும். வெயில தெரியாம சிலுசிலுன்னு இருக்குங்க. அதை விட வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாக்கும்போது, இங்க இருக்கிற பரிசல் மற்றும் மோட்டார் போட் சவாரி. லோக்கல் மீனவர்களோட படகுல ஏறி அந்த சதுப்பு நில ஏரிக்குள்ள போகும்போது சுத்தி கிலோமீட்டர் கணக்குல வெறும் தண்ணியும் மரங்களும் மட்டும்தான் இருக்கும். தண்ணியோட ஆழம் வெறும் 2-4 அடி தான். அதனால பயமே இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. அது மட்டும் இல்ல நேர்களே, செப்டம்பர் மாசம் எண்டு மற்றும் அக்டோபர் மாசத்தோட ஸ்டார்டிங்ல தான் இந்த வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் விசா எடுக்காம நம்ம முத்துப்பேட்டைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பிளமிங்கோ போட்ஸ் இங்க வந்து தங்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த பறவைங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு 2 கண்ணங்களே பத்தாதுங்க. இந்த முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளோட வியக்க வைக்கும் அறிவியல் பூர்வ உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரீத்திங் ரூட்ஸ், அதாவது சுவாசிக்கும் வேர்கள் கூட இங்க இருக்குங்க. இங்குள்ள மரங்களின் வேர்கள் குறிப்பாக அவிசினியா மெரினா அப்படின்ற வகையான மரங்கள் இருக்குங்க. உப்பு தண்ணியிலும் உயிர் வாழும் தன்மை கொண்டவை இந்த மரங்கள். இந்த மரங்களோட வேர்கள் மண்ணுக்கு கீழே போகாம தண்ணிக்கு மேல பென்சில் சீவியது போல செங்குத்தாக மேல் நோக்கி நீண்டுட்டு இருக்குங்க. இதற்கு நிமேட்டோ போர்ஸ் அல்லது சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு பெயர். இந்த பிரம்மாண்டமான ஏரி காடுகளோட நடுவுல 4,500 ஹெக்டர் பரப்பரவுல ஒரு பிரம்மாண்டமான உப்பு நீர் ஏரி. இது பார்ப்பதற்கு முடிவில்லாத கடல் போல இருந்தாலும் இதோட ஆழம் வெறும் 1-3 அடி மட்டும்தான் இருக்கும். இங்க படகு சவாரி செய்வது ரொம்பவே பாதுகாப்பானதுங்க. இந்த முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள் அப்படின்றது வரலாற்று மற்றும் இயற்கை அரண் அப்படின்னே சொல்லலாம். என்விரான்மெண்டல் ஷீல்டுங்க. சுனாமி மற்றும் புயலை தடுத்த ஹீரோக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த 2004 வந்த சுனாமி பேரலையின் போதும், 2018 வீசிய கஜா புயலின் போதும் இந்த முத்துப்பேட்டை காடுகள் மிகப்பெரிய இயற்கை அரணாக செயல்பட்டிருக்குங்க. இந்த அலைகளின் அதிவேக சீற்றத்தை இந்த அடர்ந்த வேர்கள் தடுத்து உறிஞ்சுகிட்டதனால திருவாரூர் மாவட்டத்தில் உள்கிராமங்கள் பெரிய அழிவிலிருந்து தப்பிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மரங்களின் வேர்கள் தண்ணீருக்கு அடியில ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறதுனால பெரிய வேட்டை மீன்கள் இந்த இடத்திற்குள் நுழைய முடியாது. இதனால் இறால், நண்டு மற்றும் சிறிய மீன் குஞ்சுகள் பாதுகாப்பாக வளர்வதற்கு உலகிலேயே தலை சிறந்த இடமாக இந்த காடுகள் விளங்குதுங்க. இது முற்றிலும் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட வனப்பகுதி அப்படின்றனால ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மதுபானங்களை கொண்டு செல்ல கடுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்குங்க. சோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் ஆபீசர் உங்களுடைய பேகை செக் பண்ணிட்டு அதற்கு பின்னாடிதான் இந்த முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளுக்குள்ள அனுமதிப்பாங்க. இந்த முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள் அப்படின்றது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கோடிக்கரை பறவைகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயத்தோட ஒரு முக்கிய பகுதியாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. உலக ஈரநிலங்கள் அதாவது வெட்லாண்ட்ஸ் பட்டியலில் இது முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கனால சர்வதேச இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அடிக்கடி இங்கு வருகை தராங்க. செப்டம்பர் மாசத்திலிருந்து தொடர்ச்சியான மாதங்கள்ல சைபீரியா, ரஷ்யா, ஈரான் மற்றும் ஐரோப்பியா நாடுகளிலிருந்து 1000 கணக்கான மயில்களுக்கு அப்பால் பறவைகள் வர தொடங்குங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பூநாரை, பிளமிங்கோ பேர்ட்ஸ், கடற்காகம், கல்ஸ், நாரை வகைகள் மற்றும் ஹெரான்ஸ் போன்ற அரிய வகை பறவைகள் இங்குள்ள கண்காணிப்பு கோபுரங்கள்ல வாட்ச் டவர் மூலமாக ரொம்பவே பக்கத்துல பாக்கலாங்க. இந்த காடுகளை சுற்றிலும் வாழும் மக்கள், மீனவ மற்றும் பழங்குடியின மக்கள் இன்னுமே பாரம்பரிய முறையிலேயே மீன் பிடிச்சிட்டு வராங்க. அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா துடுப்பு படகுகள், அதாவது ரோ போட்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த காடுகளுடைய அமைதியை கெடுக்காமல் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில படகுகளை இயக்குறாங்க. வனத்துறையின் வழிகாட்டிகளாகவும் இவர்களே செயல்படுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளுக்கு போனோம்னா சில விஷயங்களை கவனிக்கணுங்க. சோ இது எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாக்கும்போது காலை 9 மணியில இருந்து மாலை 5 மணி வரை வரைக்கும் இங்க அனுமதி உண்டுங்க. நுழைவு கட்டணம் அப்படின்னு பாக்கும்போது வெறும் 20-30 ரூபாய் மட்டுமே வசூலிக்கிறாங்க. போட் சவாரிக்கு மட்டும் ஒரு போட்டுக்கு 800-1500 ரூபாய் வரைக்கும் ஆகும். சோ நண்பர்களோடும் சரி ஃபேமிலியோடும் சரி ஷேர் பண்ணி இந்த போட்ல போலாம். ரொம்ப முக்கியம், இது காடு அப்படின்றனால இங்க ஹோட்டல் சாப்பாடு எதுவும் கிடையாது. அதனால சாப்பாடு தண்ணீர் எல்லாத்தையுமே பட்டுக்கோட்டையிலோ அல்லது முத்துப்பேட்டை டவுன்லயோ வாங்கிட்டு போயிடலாம். அப்புறமா இங்க நெட்வொர்க் சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால கொஞ்சம் கையில கேஷ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த வீக்கெண்ட் திருச்சி தஞ்சாவூர் வழியா முத்துப்பேட்டைக்கு ஒரு நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுங்க. இயற்கையும் ரசிக்கலாம், பிளாஸ்டிக் குப்பைகளை போடாம நம்முடைய காடுகளை பாதுகாக்கலாங்க. இணையர்களே, இன்னைக்கு முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள் அப்படின்ற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் எல்ஷா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள்.
3: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை

0: வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரினம் மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளிவீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர், காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை, காந்தி குல்லா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். 2வது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930 முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931 காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர், கே எஸ் ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி மாதம் 6 மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி மாதம் 10 சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வளசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சியுரை ஆற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியைத் தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி, பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது. ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது, ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு. அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம். அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று. அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவுகூர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் 15ஆம் நாள் திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் 7ஆம் நாள் ஸ்தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015ஆம் ஆண்டு திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் 4ஆம் நாளை அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாளன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒருபுறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாகச் சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் விபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உறக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. மற்றொன்று, வேலை நிறுத்தம் செய்வது. இதில் 2வது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் 1 வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வஉசிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்க தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கிக் கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் 7 குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் ஓடிடி வெப் ஸ்தலத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி டிராவல் பண்ணும்போதே பாட்டு. இது டிரைவ் டைம் பீட்டு. பாடல்களை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஸோ லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால டிராஃபிக் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டடை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லோக்கலைட்ஸாக இருக்கக்கூடிய லோக்கல் உள்ளூர் வாசிகளே, ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய பர்ச்சேசஸோ அல்லது முக்கியமான வேலைகள்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக அல்லது உங்களுடைய ரூட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டு இந்த சண்டே அதுவும் நம்ம நிறைய ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கெலாம் வாங்கிட்டு போவோம், இந்த நேரத்தில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஏர்லியராக நிறைய விஷயங்களை வந்து முடிஞ்சா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட அடுத்த வேலைகளை செய்யலாம். அதேமாதிரி வாகனம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இரு சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய மறக்காதீங்க. அதே போல் 4 சக்கர வாகன ஓட்டிகள் மறக்காமல் ட்ராவல் பண்ணுற எல்லோரையுமே வந்து சீட் பெல்ட் போட அறிவுறுத்துறதும் ஃபாலோ பண்ணுறதுமே ரொம்பவுமே நல்லது. அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டூரிஸ்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நம்ம வந்து மேப்பு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது நமக்கு அது லெஃப்டா ரைட்டா அப்படின்றத ஒன்றும் வந்து சொல்லுவோம். சில நேரத்தில் 2-3 ரோடு இருக்கும்போது நமக்கு எதுன்னு தெரியாது. அப்போ அந்த ஆரோ கரெக்டாக திரும்பும் போது தான் நம்மளும் வந்து திரும்புவோம். இதனால் என்னென்னா, பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் மற்ற எல்லாருக்குமே வந்து தேவையற்ற ஒரு இடையூறு அப்படின்றது வந்து ஏற்படும், இன்னும் அதிகமான டிராஃபிக் அப்படின்றது இன்னும் கிரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ முடிஞ்சளவு என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் வந்து முடிஞ்சளவு உங்களுக்கு ஒரு ரூட்ஸ் தெரியலையா, அது லோக்கலில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீங்க இன்னொருத்தட்ட கேட்கலாம். அதுக்கு மாறா வந்து சிக்னல்டையோ மற்ற இடத்துலயோ வந்து நம்ம வண்டியை நடுவில் நிறுத்திட்டு நம்ம அடுத்தவங்களுக்கும் வந்து இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கிறது வந்து நம்மளுடைய சாலை பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்த உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில முதல் பாடலா வருது. பத்ரி திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் கேளுங்கள், இணைந்திருங்கள். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: நேர்கள் கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை, இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்ல இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷலா பல அற்புதமான பாடல்கள் வரிசையா உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ எந்த ஹீரோயின் அப்படின்றத பாடல் கேட்டுட்டே வந்து கெஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில முதல் பாடல் வருது. இணையதளங்களது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே ராகவேந்திரா.

0: ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜாவோட சில வாலியோட பாடல் வரிகள்ல கேட்டு ரசித்தோம். சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக்
3: கொடுக்கறா?

0: 9:10 ஆயாச்சு. இனி நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்.
3: சைபால்.
4: ஒரு இளைஞன் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது. அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களில் நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதைஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற புதையலை நாம் தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னார். இல்லை இல்லை அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலேயாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 9:16 ஆயாச்சு. நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெற்றி பெற்றதை விட விட்டு கொடுத்ததால் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள். தலைப்பு மீண்டும், வெற்றி பெற்றதை விட விட்டு கொடுத்ததால் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் அப்படின்ற இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம் ஹாட்ரிக். அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பிரம்மா, உத்தமராசா, கிழக்கு கரை திரைப்படங்களுக்காக பாடல்கள் கேட்டு ரசித்தோம். கேட்டு முடித்த நேரம் 9:32.
1: நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

உங்களூட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அருமையான பாடல்கள் கேட்டு வச்சுட்டே இருக்கும் ஹீரோயின் ஸ்பெஷலா ரெட்டோராங்கல் நிகழ்ச்சியில. இந்த பாடலோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிற நேரம் வந்தாச்சு. இன்னும் நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்க கார்மிகள் உங்களுக்காக ஜாயின் பண்ணிருக்காரு. இணைந்திரங்கள் இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்தில இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: நிலையத்தில் நேரம் 10:03.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

ஒளித்த பாடல் நடிகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், ஹீரோயின் ஸ்பெஷல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

ஒழித்த பாடல் பாண்டியன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜா அவர்களோட இசையில ஒழிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 10:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல்.

ஒலித்த பாடல் நாட்டாமை திரைப்படத்துக்காக மனோ எஸ் சாணக்கி இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒலித்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. கேட்ட பாடலுடன் இன்றைய ரேட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விழிப்புணர்வே முதல் உணர்வு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். விழிப்புணர்வே முதல் உணர்வு. ஆம், ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் சூழல் மாற்றத்தை முதலில் உணர்ந்து அது அழுகை மூலம் அதை வெளிப்படுத்துகிறது. இது அதன் எச்சரிக்கை உணர்வின் வெளிப்பாடு. அதேபோலதான் இந்த உலகில் பல்வேறு விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள்.

இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, உலக விலங்குகள் தினம். விலங்குகள் வாழும் பூமியை சிறந்த இடமாக மாற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நாள் அனுசரிக்கப்படுவதற்கான நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி உலக வன விலங்குகள் நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் எல்லா வகையான உயிரினங்களின் மதிப்பையும் உணர்த்தும் வகையில் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி உலக விலங்குகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக விலங்குகள் நாள் விலங்குகளின் நலவாழ்வை உறுதிப்படுத்தவும், அவற்றின் வசிப்பிடங்களை பாதுகாக்கவும், உலக அளவில் விலங்கு

பாதுகாப்பு இயக்கங்களை ஒருங்கிணைக்கவும் நோக்கம் கொண்டுள்ளது. ஜெர்மன் எழுத்தாளர் மற்றும் விலங்கு நல ஆர்வலர் ஹென்ரிச் சிம்மர்மேன் என்பவரால் இந்த நாள் முதன்முதலில் உருவாக்கப்பட்டது. 1925 March 24 பெர்லின் நகரில் இதற்கான முதல் கருத்து முன்மொழியப்பட்டது. இந்த நாள் பின்னர் 1929 முதல் அக்டோபர் 4 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விலங்குகளின் பாதுகாவலரான அசிசியின் புனித பிரான்ஸ்லின் என்பவரின் நினைவு நாளாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. விலங்குகளின் நலனை மேம்படுத்துதல், அவற்றுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்புதல் ஆகியன இந்த நாளுக்கான நோக்கம். விலங்குகளும் மனிதர்களைப் போலவே உணர்வுள்ளவை என்பதையும் பூமி அனைவருக்குமானது என்பதையும் இந்த நாள் வலியுறுத்துகிறது. விலங்குகளின் உரிமைகள் என்பது மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் துன்புறுத்தலில் இருந்து விடுபடவும் சுயமாக வாழவும் உள்ள தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை வலியுறுத்தும் ஒரு நாள் இது. விலங்குகளை உணவு, உடை, ஆராய்ச்சி மற்றும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பதும் இந்த நாளுக்கான ஒரு விழிப்புணர்வு எண்ணம். விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960 இயற்றப்பட்டது. விலங்குகளுக்கு ஏற்படும் தேவையற்ற வலியை தடுக்கவும் அவற்றுக்கு அரவணைப்பு வழங்கவும் உருவாக்கப்பட்ட அடிப்படை சட்டம் இது. 1972 வன விலங்குகளையும் அவற்றின் வாழிடங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 48A விலங்குகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டியது குடிமக்களின் அடிப்படை கடமை என்றும் வலியுறுத்துகிறது. விலங்குகள் நலனுக்கும் அவற்றின் உரிமைக்குமான வேறுபாடை இந்த நாள் யோசிக்க வைக்கிறது. விலங்குகளை மனிதர்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அவற்றுக்கு தேவையற்ற துன்பம் தரக்கூடாது என்று கூறுகிறது விலங்குகள் நலன் குறித்த தகவல். அதேபோல விலங்குகளை பயன்படுத்துவதே தவறு, அவற்றுக்கென சுதந்திரமாக வாழும் தனி உரிமை உண்டு என்கிறது அனிமல் ரைட்ஸ், விலங்குகள் உரிமைகள் குறித்த கருத்து. விலங்குகள் இந்த பூமியின் மிக முக்கியமான உயிரினங்கள். அவை தங்களின் உணவுக்காக பிற தாவரங்களையோ அல்லது மற்ற விலங்குகளையோ சார்ந்து வாழ்கின்றன. இந்த புவிகோள அமைப்பில் பல்வேறு வகையான உயிரினங்கள் உண்டு. அதில் விலங்குகளை நாம் பொதுவாக வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் என இருவகையாக காண்கிறோம். பசு, நாய், பூனை போன்ற வீட்டு விலங்குகள் மனிதர்களுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படுகின்றன. சிங்கம், புலி, யானை போன்ற காட்டு விலங்குகள் காட்டின் சமநிலையை பாதுகாக்க உதவுகின்றன. விலங்குகளுக்கு மனிதர்களைப் போல பேசும் திறன் இல்லை என்றாலும் அவை தங்களுக்கென ஒரு தனித்துவமான மொழியில் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன. சில விலங்குகள் தாவரங்களை மட்டும் உண்ணும் சைவ விலங்குகளாகவும் சில விலங்குகள் மற்ற விலங்குகளை உண்ணும் ஊன் உண்ணி விலங்குகளாகவும் அறியப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் இன்று பல அரிய விலங்கினங்கள் அழிந்து வருகின்றன என்பது இன்றைய இயற்கை ஆர்வலர்களின் ஆதங்கமும் தகவலும். இயற்கையின் சமநிலையை பேணவும் பூமியின் அழகை காக்கவும் நாம் விலங்குகளை பாதுகாப்பது என்பது நமது கடமையாகும். விலங்குகள் மற்றும் மனிதர்களின் வாழ்வாதாரமாக இருப்பது இந்த பூமியின் உயிர்கோள காப்பகங்கள். அந்த வகையில் நமது நீலகிரி மாவட்ட உயிர்கோள காப்பகம் என்பது மிக முக்கியமான மற்றும் உலகின் பல்லுயிர் பெருக்கத்தின் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களின் எல்லையில் பரவியுள்ளது நீலகிரி உயிர்கோள காப்பகம்.
இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக 1986 அறிவிக்கப்பட்டு 2000 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த காப்பகம் எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் புகழிடமாக உள்ளது. இந்தியாவின் மொத்த பாலூட்டிகளில் கணிசமான பகுதி இங்கு வாழ்கிறது. உலகில் வேறு எங்கும் காணப்படாத அழியும் நிலையிலுள்ள நீலகிரி வரையாடு மற்றும் சிங்கவால் குரங்கு போன்ற அரிய வகை உயிரினங்கள் இங்கு மட்டுமே வாழ்கின்றன. பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், முள்காடுகள் மற்றும் சோலாஸ் எனப்படும் புல்வெளி காடுகள் என பல்வேறு வகையான காடுகளை தன்னுள் கொண்டுள்ளது நீலகிரி உயிர்கோள காப்பகம். நீலகிரி உயிர்கோள காப்பகம் பல புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயங்களையும் கொண்டுள்ளது. முதுமலை தேசிய பூங்கா, முக்குருத்தி தேசிய பூங்கா, கேரளா வயநாடு வனவிலங்கு சரணாலயம், கேரளா அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, கர்நாடக பந்திப்பூர் தேசிய பூங்கா, நாகர்ஹொளே தேசிய பூங்கா ஆகியவை இந்த உயிர்கோள பரப்பில்தான் அமைந்துள்ளன. பவானி, மோயார், கபினி, சாலியாறு போன்ற முக்கிய ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதியாக இது விளங்குகிறது. தோடர்கள், கோத்தர்கள், இருளர் மற்றும் குறும்பர்கள் போன்ற பழமையான பழங்குடி மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் இந்த காடுகள் பாதுகாக்கின்றன. இந்த உயிர்கோள காப்பகத்தில் மைய மண்டலம், கோர் ஜோன், எந்தவித மனித நடவடிக்கைகளுக்கும் அனுமதியில்லாத கடுமையான பாதுகாப்பு பகுதி, பஃபர் ஜோன், தாங்கல் மண்டலம், கல்வி ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா சார்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுமதிக்கப்படும் பகுதி, நிலைமாறு மண்டலம், டிரான்சிஷன் ஜோன், பாரம்பரிய வாழ்வியல் மற்றும் வேளாண் செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் வெளிப்பகுதி என்று இது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் சீரான தட்பவெப்பநிலையை பராமரிப்பதிலும் பருவமழையை ஈர்ப்பதிலும் லட்சக்கணக்கான உயிரினங்களை காப்பதிலும் நீலகிரி உயிர்கோளம் ஒரு இதயம் போன்ற முக்கிய பங்கை ஆற்றுகிறது. இதை பாதுகாத்தால் மட்டுமே வனவிலங்குகளோடு மனித வாழ்வியலும் கூட சீரான ஒரு பாதையில் செல்ல முடியும். இதுவே வனவிலங்குகளுக்கும் தாவர இனங்களுக்கும் மனித குலத்திற்கும் நாம் செய்யும் பேர் உதவியாக இருக்கும்.

0: பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம் என்பது மிக மிக விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தகவலை பகிர்ந்து கொள்கிறார் இவர்.
1: தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாயிற்கு என் முதற்கண் வணக்கம். நான் தேஜஸ்ரீ, நீலகிரி பப்ளிக் பள்ளியில் பயின்று வருகின்றேன். இன்று நான் அரசின் இலவச சுகாதார நாப்கின் திட்டம் என்ற முக்கிய தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதவிடாய் என்பது நோயோ குறையோ அல்ல, அது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் நிகழும் இயற்கையான செயல்முறை. இதை பற்றி வெக்கப்படாமல் சரியான விழிப்புணர்வுடன் அணுக வேண்டும். பெண்களின் வாழ்க்கையில் மாதவிடாய் என்பது இயற்கையான ஒரு உடல் மாற்றம். ஆனால் இதை பற்றி பேசுவதில் இன்னும் பல இடங்களில் தயக்கம் மற்றும் தவறான எண்ணங்கள் காணப்படுகின்றன. இதனால் பல பெண் குழந்தைகள் உடல்நிலை பிரச்சனைகளை எதிர்கொள்வதோடு சிலர் பள்ளிகளுக்கு செல்லாமல் கூட இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசு மற்றும் இந்திய அரசு பல்வேறு சுகாதார திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இவற்றில் முக்கியமான ஒன்று அரசின் இலவச சுகாதார நாப்கின் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வழியாக இலவசமாக சுகாதார நாப்கின்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் பொருளாதார வசதி குறைவாக உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் மாணவிகளும் பாதுகாப்பான முறையில் மாதவிடாய் சுகாதாரத்தை பேண முடிகிறது. நாப்கின்களை பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன. உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி வருகையும் மேம்படுகிறது. அதே நேரத்தில் நாப்கின்களை சரியான முறையில் பயன்படுத்துவதும் மாற்றுவதும் அவசியம். 4 முதல் 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். பயன்படுத்திய நாப்கின்களை காகிதத்தில் சுற்றி குறிப்பிட்ட குப்பை தொட்டியில் போட வேண்டும். திறந்த வெளியில் வீசக்கூடாது அல்லது கழிவறையில் போடக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் இரும்பு சத்து, புரதச்சத்து மற்றும் விட்டமின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். கீரை, பருப்பு வகைகள், முட்டை, பால், பழங்கள், காய்கறிகள் போன்றவை உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகின்றன. போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நல்லது. சானிட்டரி நாப்கினின் ஆரம்ப கால வடிவத்தை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் அல்ல. அவர் காயமடைந்தோர்க்கான உறிஞ்சு துணிகளை உருவாக்கினார். ஒரு முறை பயன்படுத்தும் டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின் உருவாக்குவதற்கு முக்கிய பங்களிப்பு செய்தவர் ராபர்ட் மற்றும் ஜான். இவர்களின் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டு 1920 முதல் வணிக ரீதியாக சானிட்டரி நாப்கின்களை அறிமுகப்படுத்தப்பட்டன. நவீன சானிட்டரி நாப்கின் முதன் முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் சானிட்டரி நாப்கின் 1930களில் வணிக ரீதியாக கிடைக்க தொடங்கின. ஆனால் அவை அதிக விலை காரணமாக பெரும்பாலான பெண்களிடம் பரவலாக பயன்படுத்தவில்லை. பின்னர் 2018 இந்திய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மட்டிகல்ஸ் மூலம் சுவேதா என்ற மலிவு விலை சானிட்டரி நாப்கின் பிரதான் மந்திரி பாரத்யா ஜனயாஷுத பிரயோஜன திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் முதன் முதலில் சானிட்டரி நாப்கின்கள் மும்பை போன்ற பெரிய நகரங்களில் 1930களில் விற்பனை செய்யப்பட தொடங்கின. பின்னர் அவை இந்தியாவின் பிற பகுதிகளில் பரவின. தமிழ்நாட்டில் அரசின் இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் முதன் முதலில் 2011 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் மாதவிடாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அந்த நாட்டின் பெண்களின் ஆரோக்கியம், கல்வி, பாதுகாப்பு ஆகியவை அந்த வளர்ச்சியின் முக்கிய அடையாளங்களாகும். ஆண்களும் இதை புரிந்து கொண்டு பெண்களை மதித்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது அனைவரின் பொறுப்பாகும். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே அரசின் இந்த சிறந்த திட்டத்தை அனைவரும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்போம். ஆரோக்கியமான பெண்கள், வளமான இந்தியா. நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை விழிப்புணர்வே முதல் உணர்வு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். பூங்காவனத்தில் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை வரும் 11 தேதி ஞாயிறன்று காலை 10:30 மணிக்கு கேட்கலாம்.

0: இத்துடன் இன்றைய பூங்காவனம் சிறுவர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நேயர்களினி கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேயர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வெற்றி பெற்றதை விட விட்டு கொடுத்ததால் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ற தலைப்புல தான் நேயர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொள்ள 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300019018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் நேயர்கள் 8300019018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

0: நேர்களே, வெல்கம் பேக். அதாவது ரொம்ப அற்புதமாக நம்ம அறிவிப்பாளர் முகில் வந்து நம்மகிட்ட டைட்டில் சொன்னார். ஸோ என்னடா இன்னொரு வாய்ஸ் அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். உங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. ஸோ நம்ம கூட நேர் வந்து இணைப்பில் இருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தென் பொன்மணிலேருந்து தேனமணியன் பேசுறேங்க சார். ரெண்டு பேத்துக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க சார்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். கொஞ்சம் மோடமா இருக்குது. அங்கே ஊட்டி எப்படி இருக்கீங்க?
0: அதே தான் சேம்.
1: அப்படிதாங்களா? சரிங்க சரிங்க சார். நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க.
0: நிச்சயமாக
1: இன்னைக்கு போராடுறதோட விட்டு கொடுத்தா அதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குங்க சார்.
0: நிச்சயமா, நிச்சயமாக சார்.
1: நான் ஒரு வேலையா தாலுகா ஆபீஸுக்கு போயிருந்தேங்க சார்.
0: ஓகே.
1: அங்க வந்து தாசில்தாரை பாக்குறதுக்காக நானும் ஒரு ஒரு அஞ்சு பேர் வரிசையில் நின்று இருந்தேங்க. எனக்கு பின்னாடி ஒரு வயசான தாத்தா இருந்தாருங்க. அவருக்கு ஒன்று அவரால் நிக்க முடியல, ரொம்ப கஷ்டம். முதியோர் உதவித்தொகையாக கேக்குறக்கு வந்திருந்தாரு. அவர் என்ன கேட்டாரு,
0: சரிங்க
1: தம்பி, நான் முன்னாடி இருக்கிறவங்களை கேட்டுக்கிறேன், நீங்க என்னை விடுறீங்களா? என்னால நிக்க முடியல, போயிட்டு வர அப்படின்னாங்க. சரிங்க தாத்தா, அவங்ககிட்ட போய் எல்லாம் கேட்டு போனாருங்க. போயிட்டு அவர் வேலையில முடிச்சிட்டு அவர் வர்றப்ப தாசில்தார் போயிட்டாருங்க.
0: ஆனா
1: அவர் கடைசியில வந்து என்கிட்ட நன்றி சொன்னாரு, தம்பி நீ விட்டதுனால நான் போய் என்ன கேட்க முடிஞ்சதுப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. பரவாயில்ல தாத்தா, நான் என்னோட வேலை இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன், நான் வண்டி வச்சிருக்கேன், எப்படி இருந்தாலும் வந்துருவேன், உங்க வேலை முடிச்சதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அந்த இடத்துல ரொம்ப எனக்கே ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. யாருன்னே தெரியல, ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு என்னால ஒரு உதவி பண்ண முடிஞ்சது இல்லைங்களா. உடலால் இத பணத்தால் பண்ண முடியலனாலும் இப்படி ஒரு மனதால பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டேங்க.
0: இது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப
1: நன்றி.
0: இப்ப யோசிச்சாலும் அடடா அப்படின்ற அளவுக்கு
1: இல்லையா யோசிக்கிற, அட என்னதான் இப்படி பண்ணமில்ல. சரி, இந்த வாழ்த்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உதவி செய்யும் இல்லைங்களா?
0: நிச்சயமா, நிச்சயமாக.
1: ஏன்னா ரொம்பவுமே தள்ளாடிட்டு ரொம்ப முன்னாடி இருக்கிறவங்க கூட, அப்புறம் நானும் அவங்களுக்கு கேட்டேங்க, அவங்களால நிக்க முடியலங்கிறேன், கொஞ்சம் விடுங்க பாக்குறேன். ஏன்னா அவர் நாங்க விட்டதுனால அவர் பாத்துட்டு அவருக்கு அப்புறம் தாசில்தார் வேற வேலையை வெளியே போயிட்டாருங்க. அது ஒரு நன்மை நடந்துச்சு பாருங்க அங்க.
0: ஓகே, ஓகேங்க.
1: அந்த இதனால விட்டு கொடுப்பதில் தான் பெரும் மகிழ்ச்சி இருக்குதுங்க சார்.
0: நிச்சயமாக, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு உண்மையான கருத்து அது.
1: ஆமாங்க சார், ரொம்ப ரொம்ப
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயர் வருக வணக்கம். ஓகே, வருக வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: இளையத்துல என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமாக இருக்கிறோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்கள் ஆச்சு உங்களோட பேசி. நானு
2: சாமி ராகவேந்திரா வந்து ராகவேந்திரா வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன்.
0: இதை விட ஒரு காம்ப்ளிமெண்ட் தேவையா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தருது. மிக்க நன்றிமா. சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமாப்பா,
0: சொல்லுங்கம்மா.
2: ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வண்டிய வந்து போலீஸ்ல புடிச்சு வச்சுட்டு கோர்ட்டுக்கு காசு கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
0: சரிங்க,
2: நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு தெரியாம 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் கையில கூட அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
0: சரிங்க,
2: 5000 ரூபாய் காசை கொடுத்து இதை கொண்டு கோர்ட்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
0: கொடுத்தீங்க.
2: அப்ப அவங்க இது வரைக்கும் அவங்க யாரு என்ன விவரம்லாம் தெரியாது. காசு கொடுத்துட்டு அப்ப நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவங்களுக்கு நல்லபடியா அந்த வண்டியெல்லாம் கிடைக்கணும், அவங்க வண்டி ஓட்டு அவங்க குடும்பத்தை காப்பாத்துக்கணும்னு மனசுல
0: நினைச்சுக்கிட்டேன்.
2: நீ வரைக்கும் யாரும் கேட்டா கொடுத்துருவப்ப நான் திருப்பி கேக்குறதுக்கு மனசு வராது.
0: நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருங்க, அப்படித்தானே?
2: இன்னே வரைக்கும். ரெண்டாவது, இப்போ உங்க நிலையத்துல கூட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஓகேம்மா,
2: மட்டும்தாப்பா எனக்கு சந்தோஷம். ரேடியோல பேசுறது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி.
0: ஓகேம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
2: நன்றிப்பா.
0: சரிம்மா, நன்றிம்மா, ரொம்ப அற்புதமாக கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நேர்களே, அதாவது ரெண்டு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணங்களை வந்து ரெண்டு நேர்களையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் எந்த தருணத்திலலாம் விட்டு கொடுத்த தருணங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் வருது. சாதனா சர்க்கம் பாடியது மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியோ உண்டு.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:10 ஆயிடுச்சு. ஒரு அற்புதமான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். தலைப்பு: வெற்றி பெற்றதை விட விட்டு கொடுத்ததால் சந்தோஷம் அடைந்த தருணங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேயர்கள் என்னென்ன தருணங்களை வந்து ஷேர் பண்ண போறாங்க அப்படின்றதுல ஆவலா இருக்கேன். முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரி எங்கார். நல்லா இருக்கீல சார்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சென்னையில என் பேச்சு வயசுக்கு
0: வந்திருந்தேன்.
1: தண்ணி ஊத்துறதுக்கு போயிருக்கேன். மொத பங்கன் எங்க வீட்டுல இதான்.
0: சரிங்க.
1: நல்ல மண்டபம் புடிச்சு மேலதாளத்தோட ஸ்கிரீன் நடத்துறாங்க.
0: சரிங்க.
1: தலைக்கு ஊத்த ஒரு ஒரு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அரை மணி நேரத்துக்கு முன்ன எத்தே வெளிய வாங்கதே என்ன என் மருமக.
0: சரி.
1: என்னமா அப்படின்னு என்னமோ எதன்னு பதறி போயிட்டு என்னமான்னு. நீங்க ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்களாம்ல உங்க மருமக பிள்ளைக்கு போடுறதுக்கு. நீங்க மருமக பிள்ளைக்கு போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனே அவ்வளவுதான். ஆச்சா போச்சா. எங்க அண்ணன் தம்பி தான் சீர் செய்யறாங்க. எங்க அண்ணன் தம்பிக்கு தான் செய்ய போடணும். நீங்க போடக்கூடாது அப்படின்னு. ஏமா ஓம் பிள்ளை பங்கன்மா என்ன விட நீ தானே சந்தோஷப்படணும். ஏமா இப்படி கொந்தளிக்க அப்படிங்க. இல்ல எங்க அம்மா அப்பா சண்டைக்கு வந்துருவாங்க. எங்க பெரிய பச்சத்தப்பா எல்லாம் சீர் செய்யறாங்க சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க இதை செய்யக்கூடாது. செஞ்சா எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரு. உங்களால கலகம் வந்துடக்கூடாது. நீங்க வந்துட்டு நீங்க செட்டோடத்துல இருந்துட்டு ஊருக்கு போயிருவீங்க. நான் பிரச்சனை ஆயிட்டு கிடக்கணும் அப்படின்ட்டா சார். சரி நான் என்ன

0: தெரியும் எனக்கு. அப்படின்னா அழு அப்படியே அழுவுறதா ஒண்ணும் இல்ல, எனக்கே உள்ளுக்குள்ளே கொண்டளிக்கேன். இப்ப இவ்வளவு செஞ்சு நான் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன கூட்டி கூட 17 லட்சம் சொத்து வித்து கொடுத்துருக்கேன் சார் அவளுக்கு. இது ரெண்டு மாலைக்கு என் மருமக பிள்ளைக்கு ரெண்டு கார் எட்டு வந்து விடிஞ்சில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உழைக்காங்க ரெண்டு பேரும். எந்தெந்த சாமா ஒண்டிக்கணும் எப்படி எப்படிலாம் செய்யணும் என் மருமங்க உழைக்காங்க மச்சனுக்கு. நடக்க போகுது இது வேண்டாம் இது எதுக்கு அப்படின்ட்டு அந்த மாலை வாங்கின மாலையா அவங்க அப்பா அவங்க பெரிய பாவுக்கு அவங்க அண்ணனுக்கு வாங்கி போட்டாச்சு சார்.
1: சரி,
0: அவளுக்குள்ள சந்தோஷம் அந்த நிகழ்ச்சி நடந்தது மறுநாள் சரி கறி சாப்பாடு சாப்பிட்டது. நான் ஒரு ஆளு தான் உள்ளுக்குள்ளே புழுங்கி வருத்தத்துல இருந்தேன். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இது அவளை மீறி நான் போட்டிருந்தேன்னா அந்த குடும்பமே எப்படி ஆயிருக்கும்.
1: சரிங்க,
0: அது எனக்கு சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம பேரம்பேத்தி சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மகன் சந்தோஷமா இருக்கா, மருமக சந்தோஷமா இருக்கா,
1: நமக்கு வழி இருந்தாலும் வந்து நம்ம இருந்தாலும் விட்டு கொடுத்து போய் ஒரு உறவுகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தீங்க.
0: ஆமா, விட்டு கொடுத்து எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அது நாளை கழிச்சு சென்னைக்கு போறேன் சார். நிறைய 30 நாள் வீட்டுக்கு கடந்து வச்சிருக்காங்க.
1: சரிம்மா,
0: நாங்க போயிட்டு வர போறோம்.
1: ஓகேம்மா, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு வாங்க. நன்றி.
0: நன்றி சார்.
1: ஓகே, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். பள்ளி வைக்கல் பெண்ணு கமலகணி.
1: சொல்லுங்கம்மா, அடுத்த ஒரு பெண் தோழி. சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து நேயர்கள் பெண் நேயர்களா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சொல்றதுக்குள்ள இன்னைப்புல இருக்கீங்க. சொல்லுங்க.
2: விட்டு கொடுத்து போறதுன்னா எப்படி, அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வராம தவிர்க்கப்பட வேண்டிய இடையில நிறைய விட்டு கொடுத்துதான் போகணும் நிறைய இடங்கள்ல.
1: சரிங்க, ஓகே.
2: விட்டு கொடுத்து போறதுனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அடையிறோம் அடையிலங்கிறது வேற விஷயம்.
1: சரி,
2: ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரம் சரி உறவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடத்துல நிறைய வரதா செய்யுது. அந்த இடத்துல வந்து நிறைய விட்டு கொடுத்து சும்மா அந்த பஸ்ல சீட்டு பிடிக்கிறது இடம் கொடுக்கறது சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுகளும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. நட்பு ரீதியாவும் சரி உறவு ரீதியாவும் சரி ஒரு இத சொத்து விஷயத்திலும் சரி விட்டு கொடுத்து போறதுனால நிறைய நன்மைகள் உறவு நீதிக்கும். ரெண்டாவது அதனால பிளஸ் சில பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் சரிங்களா. அதனால வந்து இன்னைக்கே ஒரு எனக்கு என்னோட நண்பருக்கும் ஒரு பெரிய இது ஜஸ்ட் நீ மறந்துட்டாரு என்னோட ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்றதுக்கு என்ன பண்றது. சரி சாரி கேட்டாரு, சரி ரைட்டு விட்டு கொடுத்துருவோம் நீ அதுக்கு வச்சுட்டு கோச்சுட்டு மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு. அதனால விட்டு கொடுத்து வாழ்றதே நல்லது.
1: சரி,
0: அந்த வரேன்.
1: ஓகே, அதுக்குள்ள யாரோ கூப்பிட்டாங்க. நன்றிமா. ஓகே, அடுத்த நேர் வருக. வணக்கம். தொடர்ந்து நேர் கருத்து சொல்லலாம். அவங்க அங்க கூப்பிட்டாங்க டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: கோவை மாவட்டத்தில இருந்து இடையவாளையம் பெருமாள் சாமி பேசுறேங்க.
1: வணக்கம் பெருமாள் சாமி அவர்களே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. நீங்களா நலமாக உள்ளீர்களா?
1: சூப்பராக நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: வெற்றி அடைந்ததை விட விட்டு கொடுத்தலால் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் எவருக்கும் மிகவும் அரிதாகவே நிகழும்.
1: சரி,
3: விட்டு கொடுவன் கெட்டு போவான் என்கிற முன்னோர் மொழியினை யாவரும் அறிவோம். ஒருவர் போற இருவர் நட்பு என்பதையும் யாம் அறிவோம். சாதாரணமாக நண்பர்களுடன் பேசும் போது ஏற்படும் விவாதங்களையும் நான் பல முறை மற்றவர் மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து தோத்து போயிருக்கிறேன். அதனால் மனநிலைகளுக்கு மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறேன். ஹலோ, நான் பணிபுரிந்த இடங்களில் அலுவலக பொறுப்பாளரிடம் நான் கூறுவது யாதெனில் யாருமே விரும்பாத பிளான்கள் எனக்கு கொடுங்கள் என்று கேட்பேன். அப்படி கொடுப்பு கட்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பேன். சோதனைகளில் தான் எந்த ஒருவரும் சாதனையை படைக்க முடியும். இதுவும் ஒரு வகை விட்டு கொடுத்தாலே போரில் சில நேரங்களில் பின்வாங்குவது கூட ஒரு சாணக்கியத்தனமான உத்தி என சொல்வார்கள்.
1: நிச்சயமாக.
3: எனவே நான் நிறைவாக சொல்லும் கருத்து, வெற்றிகரமான வாழ்வை வாழ்ந்தாலும் சிலரின் சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்தும் வாழ்வோம். அப்படி செய்தலே போற்றுவதற்குரிய விஷயமாகும்.
1: ஓகேங்க, விட்டு கொடுத்தல் பற்றி ரொம்ப அற்புதமான விஷயம் உங்கள் லைஃபோட சொன்னீங்க, ரிலேட் பண்ணி சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஓகே, வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: கோவை மாவட்டம் சின்னவன் சிறந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நல்லா இருக்கிறாங்க சார்.
1: சொல்லுங்க தலைப்பு.
5: கொஞ்சம் மாடமா போட்டு இருக்கு சார்.
1: அப்ப மழை எதிர்பார்க்கறீங்களா வெயில் எதிர்பார்க்கறீங்களா?
5: மழை எதிர்பார்க்கறேன் சார், ஏமாத்திட்டே இருக்குங்க சார்.
1: இன்னைக்கு ஏமாற்றாம வரும் அப்படின்னு நம்ம என்ன
5: சொல்ற நம்பிக்கை தாங்க சார்.
1: இன்னைக்கு வந்து மேகம், அதாவது இயற்கை நமக்கு விட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்.
5: விட்டு கொடுக்கறத விட மழை பெஞ்சா பரவாயில்லைங்க.
1: சரி ஓகே,
5: சில விஷயத்துக்கு விட்டு கொடுத்து ஆகணும் சார்.
1: என்னது?
5: சில விஷயத்துக்கு விட்டு கொடுத்தா ஆகணும், சில விஷயத்தை பார்த்து விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் யாருமே.
1: சரி, அந்த தருணம் எந்த எந்த தருணத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்க அதை பத்தி சொல்லுங்க.
5: இட பிரச்சனை வந்ததுங்க சார்.
1: அப்படியே சொல்லுங்க.
5: ஆப்போசிட் பார்ட்டி விட்டே கொடுக்கலைங்க சார்.
1: நீங்க என்ன பண்ணீங்க?
5: விட்டு கொடுக்கற விட்டு கொடுக்கற கெட்டு போவதில் சொல்றாங்க சார். நாங்க தான் விட்டு தொலைச்சோம் சார்.
1: ஓ சரி, விட்டு கொடுத்தோம்.
5: ஆமாங்க சார்.
1: அடுத்தவர் வந்து நம்ம அடுத்தவருக்கு அடுத்தவரும் அந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் வாழணும்னு விட்டு கொடுத்தோம் அப்படி சொல்லுங்க.
5: ஆமாங்க சார், எனக்கு ரெண்டு சில இடம் தான் போச்சுங்க சார்.
1: சரி,
5: அவங்க நானும் எங்கெங்கே போய் பார்த்தேங்க சார், ஒன்னும் இங்கே போய் ஒண்ணுமே நடக்கலைங்க சார்.
1: சரி,
5: அவங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க, அவங்க சொல்ற பேசிட்டு எடுபடுது சார். ஆனா நாங்க வீட்டுலயே சம்சாரம் பேசி விட்டு தொலைங்க அப்படின்னு விட்டாங்க சார்.
1: சரி சரி,
5: வெகு மன உளைச்சல் ஆகிங்க, ஒன்னும் எங்க பத்து நியாயமே இல்லைங்க சார்.
1: சரிங்க,
5: நடக்கத்தான்
1: செய்யுது. ஆனாலும் இல்ல ஆனாலும் என்னன்னு இடைமறிக்கிறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுக்கறவங்களாலதான் இந்த உலகமும் எந்த இடத்துல ஒரு உறவும் எல்லா இடத்துலயும் எல்லா விஷயமும் அழகா.
5: சரிங்க,
1: நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. அவருடைய வழி வேதனையை வந்து சொன்னார். இருந்தாலும் ஒரு இடத்த சரி நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறது இருக்குல்ல, அதற்கே வந்து அவருடைய லைஃப்பில் பண்ண விஷயத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். இது வரைக்கும் அவருக்கு ரிக்ரெட் இருந்திருக்கும், விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்ற லெவலுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து இவர் மூலியமாக இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை பெறார், ஒரு இன்பமான ஒரு விஷயம் அல்லது ஒரு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்தை அடைகிறார் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தான் இல்லையா? ஸோ செல்வராஜ் மஞ்சள் அவர்களே, எதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம், என்ன சொல்கிறது, கேட்டுட்டு இருக்கார் பல நேயர்களை வந்து உங்களை வாழ்த்துவாங்க, அந்த வாழ்த்துக்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். 11:20 நாம கேட்டு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது, தேவராட்டம் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில. ஸ்டேடியூன்ட்

0: ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நிஜமாவே வந்து உறவுகளை பற்றி சொன்ன ஒரு பாடல், மகிழ் திருமேனியோட லிரிக்ஸில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். 11:25 ஆயாச்சு. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மகா, தாராபுரத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க மகா?
1: நல்லா இருக்கேன் சார். நிலையத்தில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வரிசையா பார்த்தா ஒரே சகோதரிகளா வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கா வந்துருக்காங்க. சோ சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
1: சகோதரி கையில சார் இப்ப எல்லா ஆற்றிலுமே ஓங்கி.
0: நிச்சயமா நிச்சயமாக, அது ரொம்ப மகிழ்ச்சியை தருது.
1: அதாவது சார், என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த, என் ஃப்ரெண்டு நல்ல பொண்ணு சார், உச்சமி சார், ஒருவனுக்கு ஒருத்தரோட வாழணும்னு நினைக்கிற டைப்பு. அவளுக்கு வாச கணவர்கிட்ட சொல்லிதான் அவ திருமணம், அவங்க சொந்த அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியோட வாழ நினைக்கிறேன், வேற மாதிரி சில்லற புத்தி இருந்தா நீங்க வேண்டாம் விலகிக்கங்க அப்படி சொல்லிதான் கல்யாணம். இல்ல இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண வர வேற ஒரு பெண்ணோட பழக்கத்துல இருந்தாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு சொன்னாங்க, நான் இந்த பழக்கத்துல இருந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்றேன், அந்த பொண்ணுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் விட்டு கொடுத்துட்டு அப்பா வீட்டுக்கே போறேன்னு. அப்பா வீட்டுல வந்து விவசாயம் பண்ணி ஜம் ஜம் ஜம் இருக்கு சார். இவரு என்ன, இந்த பொண்ணு என்ன செஞ்சு, இவர் இடையில ஒரு கருப்பு பேரழகன் வந்தேன், அந்த கருப்பு பேரழகன் மேல ரொம்ப ஆசைப்பட்டு அது பொண்ணு போயிருச்சுங்க. அப்புறம் இவர் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டாரு. இந்த பொண்ணு வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான், நீ ஏற்கனவே சூடு கொடுத்துட்டு நான் உன்னோட வாழ மாட்டேன் சொல்லிடுச்சு. அவரு வந்து இப்படியே அந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணை போனதுல இருந்து அப்புறம் வேதனைப்பட்டுட்டே கிடக்குறாரு. இந்த பொண்ணு விட்டு கொடுத்துருச்சு, ஜம்மன் இருக்குதுங்க, விவசாயம் பண்ணி மகா பொண்ணு, ஒரே ஒரு குழந்தை இருந்த பொண் குழந்தை, அதை டாக்டர் படிக்க வச்சு ஜம்மன் இருக்குதுங்க.
0: சரி, இதனால என்ன விஷயத்த நீங்க சொல்ல வரீங்கம்மா? விட்டு கொடுத்தது
1: விட்டு கொடுத்துருச்சு இல்லங்க, விட்டு கொடுத்து இருந்துட்டு இருந்தாக்க ரொம்ப குழப்பமா இருக்கும், சண்டை வரும், எரிச்சல் வரும், மூஞ்சி பார்க்கும் போதெல்லாம் இவன் வேற ஒரு பெண்ணோட இருக்கிறானுங்க ஒரு எண்ணம் வரும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையே வேண்டாம்னு விட்டு கொடுத்ததுனால ஜம்மன் இருக்குதுங்க.
0: ஓகே ஓகே, சரிம்மா, ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம், திருச்சி மாவட்டம், லால் வெங்கடேஷ்.
0: சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஜி, எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும், சொல்லுங்க.
2: நான் மகிழ்ச்சியா இருக்கேன், உங்க தேசத்தை போலவே குளிர்ச்சியா இருக்கேன்.
0: தேசம் இது ஊர். ஓ, அது வந்து குளிர் தேசம்னு சொல்ல வரீங்களா?
2: சரி,
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. தலைமை உங்களுடைய கருத்து என்ன?
2: விட்டு கொடுக்கறதே ஒரு வெற்றி தானே.

0: அந்த வெற்றியிலையும் சந்தோஷம் கிடைக்கும் போது அது வெற்றியா அமையும்.
1: நிச்சயமாக.
0: அதனாலதான் பழமொழி சொன்னது யதார்த்தமல்ல, விட்டு கொடுப்பவன் திட்டு போவதில்லைங்கிற பழமொழி வந்து இந்த சூழ்நிலைக்காக சொன்னதுதான். ஆனா இது என்னன்னா, நம்ம இந்த காலகட்டத்துல அது வெறும் சொல்லால் மட்டும் இருக்கக்கூடாது, செயலால் மாறும்,
1: இருக்க வேண்டும்,
0: செயலால் மாறணும். நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த சொல்லுவோம், விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விட்டு கொடுத்துருக்கோமா அப்படின்னு பாக்குற இடத்துல அந்த கேள்விகள் குறைஞ்சிட்டே வரும். விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுப்போம் சொல்ற இடத்துல கேள்விகள் அதிகமா இருக்கும். விட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த நிலையில வந்து விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த இடத்துல விழுக்காடு குறைஞ்சிரும். ஆனா விட்டு கொடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாழ்வது வந்து ஒரு சிறந்த நிலைப்பாடுங்க. அது என்னோட வாழ்நாள நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஒன்றுல ஒரு சின்ன ஏதாவது உதாரண ஒரே ஒரு விஷயத்தை
1: ரத்ன சுருக்கமாக சொல்லணும்,
0: ரத்ன சுருக்கமா நான் சொல்றேன். ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு வெள்ளியோட விலை வேற, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில வெங்கடாஜலபதி மகாலட்சுமி போட்ட அந்த அந்த காயின் ஒரு நல்ல ஒரு விலை மதிக்கக்கூடிய காயின் ஒருத்தர் என்கிட்ட தராரு.
1: சரிங்க,
0: உங்களுக்காக மதிப்பு, நீங்க வந்து செஞ்ச உதவிக்காகன்னு கூட இருந்து பார்த்த விளக்கறிஞர் அவர் பெரிய பணக்காரரு, வெள்ளிக்கிழமையா இருக்க இதை நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு இருந்தாங்கன்னு உடனே
1: கொடுத்தேன்.
0: முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த விட்டு கொடுக்கறதுல நிலை இருக்கு பாருங்க, அது என்னோடது இல்லைங்கிற ஒரு பக்குவம் ஒரு தனி மனிதனுக்கு வரும்.
1: என்னோடது
0: இல்லைங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னா அந்த விட்டு கொடுக்கற நிலை வரும். அது நல்ல ஒரு, இப்ப இந்த தலைப்பு கூட ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். தலைப்பு கூட என்னன்னா, நேயர்களுக்கு ஒரு பண்பை விதைக்கிற மாதிரி தான் அந்த தலைப்பை நம்ம அணுகணும்.
1: அப்படிதான் இருக்கணும், கரெக்ட்,
0: அப்படிதான் அணுகணும். ஏன்னா நீங்க ஒரு நிகழ்ச்சி பேசினீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த தலைப்புல இருந்து நம்ம எந்த பண்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நிலை வரும்போது இது ஒரு நல்ல ஒரு வாழ்வியலுக்கு தேவையான உயர் பண்பு இந்த தகவல் தலைப்புல வெளிப்படுது.
1: சரிங்க,
0: அதுல இருந்து நாம வந்து இனிமே நாளைக்கு நேற்று இவர்கள் விட்டு கொடுக்கல கூட இன்னைக்கு விட்டு கொடுக்கலாம்
1: நிச்சயமா
0: அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைப்புல கூட நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அது தற்போது விட்டு கொடுக்க விலைங்கிற வாய்ப்பு.
1: ஓகே, அதாவது தலைப்பை ரொம்ப அளவுலாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக தலைப்பை வந்து அப்படியே புரிஞ்சுட்டு அதனுடைய நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பண்பை நம்ம கற்றுக்கணும். நிச்சயமாக ஒவ்வொரு தலைப்பு நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும், எண்ணங்களின் எண்ணங்கள் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நேர் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஆக்சுவலி ஒரு கர்ணன் மாதிரி இதை கேட்டேன் டக்குன்னு கொடுத்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இயல்பு, அந்த பண்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னா நம்முடைய சுற்றுப்புறம் ரொம்பவுமே அழகாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேர்லேயே உங்களுக்கு அழைக்க வேண்டிய எண்களை மீண்டும் ஒரு முறை வந்து நான் சொல்லிடுறேன். தயவுசெய்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட எண்களை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இடையூறு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ மாற்று எண்கள், புதிய நேர்களுக்குரிய எண்களோ அல்லது உள்ளூர் நேர்கள் வெளியூர் நேர்களுக்குரிய எண்களை மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சீராக இருக்கும். எண்கள் இதோ: உள்ளூர் நேர்கள் 9344901018, வெளியூர் நேர்கள் 9349901018, புதிய நேர்கள் 8300019018 அப்படின்ற இந்த எண்ணை பயன்படுத்தலாம். இந்த 8300 அப்படின்ற இந்த எண்ணை பயன்படுத்தி எல்லா நேர்களும் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கூட ஒரு நேயர் கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன் அப்படின்ற நேயர் பழனியிலேருந்து அவர் தன்னோட கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக வந்து பகிர்ந்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு இலக்கை நோக்கி நாம் உழைத்து அதை அடையும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி இது. இது நமது சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும். ஆனால் இந்த மகிழ்ச்சி பெரும்பாலும் நம்முடைய தனிப்பட்ட சாதனையோடு வந்து முடிஞ்சிடும். ஆனால் வந்து விட்டு கொடுத்தனுடைய மகிழ்ச்சி, நிலையான நிம்மதி அப்படின்றது எதுனா ஒரு உறவை காப்பாற்றவோ அல்லது ஒருவருடைய மகிழ்ச்சிக்காகவோ நம்முடைய உரிமையையோ பிடிவாதத்தையோ விட்டு கொடுக்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி இது அப்படின்றது நம் மனதிற்கு அமைதியையும் உறவுகளுக்குள்ள ஒரு பலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெற்றி உங்களை உலகிற்கு அடையாளம் காட்டும், ஆனால் விட்டு கொடுத்தல் உலகை உங்களுக்கே அடையாளம் காட்டும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஜெயிப்பதை விட அன்பானவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் விட்டு கொடுப்பதே உண்மையான வெற்றியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலாக அதாவது என்னென்னா, வெற்றி உங்களை உலகிற்கு காட்டும், ஆனால் விட்டு கொடுத்தல் உலகை உங்களுக்கே அடையாளம் காட்டும். இந்த வரி வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் நிச்சயமாக இருக்கும் வந்து சொல்லிடணும். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நம்முடைய பர்சனல் வெற்றியை விட நமக்காக நிறைய, நம்மளுடைய என்ன சொல்கிறது, மகிழ்ச்சிக்காக, உரிமைக்காக, பிடிவாதற்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும் சந்திரசேகர். சொல்லுங்க, தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
2: ஆமா, அருமையாக ஒரு தலைப்பு. முதற்கண் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
1: நிச்சயமாக,
2: விட்டு கொடுத்தல் என்றும் அதை சொல்லுவாங்க, விட்டு கொடுப்போர் என்றும் கெட்டு போவதில்லை.

0: அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு குணம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சுயநலம் அப்படிங்கறதுதான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஆமா, இப்போ இந்த விட்டு கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரத்துவம் இன்க்ரீஸ் ஆகும், நட்புறவு
1: அப்படிங்கறது தேவைப்படும்,
0: ஒரு விஷயம் திறந்து பொது நலமாக நம்ம மாறுவோம்.
1: சரி,
0: அது மட்டும் இல்லாம எல்லாருமே நம்ம இனத்தவர் அப்படிங்கிற ஒற்றுமை அப்படிங்கறது வரும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கிறேன் நானு. குறிப்பிட்ட என் ஃப்ரெண்டுக்கு சில சாப்பாடு விஷயம் பிடிக்குமா, என்கிட்ட இருந்துதா என்னோட பங்கும் சேர்த்துருந்தாரா நீயே சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு நான் ஒரு எனக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கா, என் ஃப்ரெண்டுக்கு கையில காசு இல்லையா, உடனே அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு என்னுடைய காசு அவன் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதனால அவன் அந்த கடினமான சூழ்நிலைகளை சமாளிச்சிருக்கிறான். அப்போ இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல அந்த விட்டு கொடுக்கறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ, ஒருத்தவங்க ரொம்ப கெஞ்சுவாங்க கியூல இருக்கும் போது, எனக்கு பஸ் போற மாதிரி இருக்கு, எனக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்ப நான் விட்டு கொடுத்துருவேன், சரி நமக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டா நம்ம செஞ்ச இந்த புண்ணியம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. அதே போலதான் வயதுல மூத்தவர்கள் ஏதாவது ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்களா, அவங்களால நிக்கவே முடியல, கால் கெஞ்சும், நம்மள பாப்பாங்க, சங்கடப்படுவாங்க, அப்ப உடனே நான் எழுந்து இந்தாங்க அப்படின்ட்டு நான் இடம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, தம்பி பாக்குறதுக்கே ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இன்னாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க யாரும். அதே மாதிரி நான் பழக வச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இந்தாங்க டிக்கெட் வாங்கிக்கோங்கம்பாங்க. அப்போ இது உண்மைதான், நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி கொடுத்து ஒரு விட்டு கொடுத்து செஞ்சோம்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு அத ஒரு உதவி அப்படிங்கறது மறுபடியும் கிடைக்கும். விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது சின்ன வயசுல என்னுடைய அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். அம்மா சொல்லுவாங்க எப்பொழுதுமே சுயநலமா இருக்காத விட்டு கொடுன்னு. என்னுடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அதாவது காலேஜ் ஸ்டேஜ்ல இருந்தான் அதை முழு வீச்சாக அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் பின்பற்றினேன். இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய நபர்கள் கிட்ட சகோதரத்துவமா இருக்கேன், ஒற்றுமை உணர்வு என்கிட்ட வளர்ந்திருக்கு. அதனால எனக்கு ஒரு மனநிறைவா இருக்கு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப அற்புதம், நன்றி அழைத்தமைக்கு. அதாவது அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் அவருடைய அம்மாவோட அட்வைஸையும் பற்றி சொல்லி அதனுடைய பண்புகளையும் ரொம்ப அற்புதமாக நேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்க வேண்டிய தருணம். நந்தலாலா திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவோட சேமிப்பில் பூ மேத்தாவோட பாடல் வரிகள். அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு காம்போ, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 2000 அந்த டைமில் வந்து ஜாயின் ஆன எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இது. கேட்கலாம், ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது UTFM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட், இது எண்ணங்களின் வண்ணங்கள். நான் உங்களோட ஆர்ஜே ராகவேந்திரா.

0: ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், அதாவது ரொம்ப அற்புதமான லிரிக்ஸ் கொண்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அதாவது இயலாமை, நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய இயலாமைகளை கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா அவருக்கு நம்ம கால்களாக இருக்கணுன்ற வரிகள்லாம் வாவ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். 11:41:40 ஆயிடுச்சு. நம்ம எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர், வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா. ராகவேந்திர ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்குங்க ஐயா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் மெக்கானிக் சக்தி.
0: சக்தி அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுவது.
1: அதை விட மகிழ்ச்சி, மக்கற்ற மகிழ்ச்சி உங்களோட பேசுனது. நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாருமே நலமாக, சூப்பரா இருக்கும் உங்களை மாதிரியே.
1: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஐயா.
0: ஓகே, சொல்லுங்க.
1: இன்னைக்கு அருமையான டிராபிக் கொடுத்துருக்கீங்க.
0: நிச்சயமா.
1: விட்டு கொடுப்பதால் கெட்டு போவது இல்லைங்க ஐயா. எதனால சொல்றேன்னா, இப்ப ஒரு குடும்பத்துல வந்து தாய் தந்தை பிள்ளைகளுக்கு விட்டு கொடுப்பது, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பது, அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுப்பது, அக்கா தங்கைக்கு விட்டு கொடுப்பது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. அதையும் தாண்டி வந்து சமூகத்துல போயிட்டோம்னா அதையும் நம்ம விட்டு கொடுக்கணும் ஐயா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஒரு பேருந்துல போறான், ஒருத்தர் முடியாம இருக்கிறவரு, அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி ஒரு ரேஷன் கடைக்கு போறான், ரேஷன் கடையில ஒரு தீவு நிக்கிறாங்க, எனக்கு அர்ஜென்டா ஒரு பக்கம் போகணும் அப்படிம்பாங்க, அங்கேயும் விட்டு கொடுக்கலாம், தப்பு இல்ல. மருத்துவமனைக்கு போறான், அங்கே ஏதாவது அங்கே ஒரு முடியாம இருப்பாரு, அவருக்கு விட்டு கொடுக்கலாம். வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு போறான், அங்க ஒரு முடியாதவங்க வருவாங்க, இதை நம்பிதான் அந்த வேலையை பார்த்து நம்ம சம்பாதிக்கணுங்கிற முடிவுக்கு வருவாங்க, அங்கேயும் விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஐயா. அதனால வந்து விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா.
0: ஓகேங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேர். ஓகே, நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
2: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி வந்து இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோ எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு சண்டே?
2: நான் விட்டு கொடுத்ததுனாலதான் இப்ப 43 நிமிஷம் விட்டு கொடுத்துருக்கேன்.
0: ஆஹா, என்ன ஒரு என்ன ஒரு சமயோகித புத்தி, வாட் அ ப்ரோசஸ் ஆஃப் மைண்ட். ஆக சிறந்த கருத்துக்களை டப்புன்னு அடிச்சிட்டீங்க. ஆங்கிலத்துல ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி சீஸ் ஆன் த கேக் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கேக்கு மேலே இருக்கு அந்த பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செரி பழம் தான் ரொம்ப பார்க்கறதுக்கே அந்த அந்த அந்த லுக்கை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பேசுறீங்க, சொல்லுங்க.
2: விளையாட்டு அதே மாதிரிதான் இப்ப விட்டு கொடுக்கறது. ரெண்டு இடம், ரெண்டு இது இருக்குதுங்க. எங்க விட்டு கொடுக்கலாம்? இப்ப நண்பனுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாம், ஒரு நல்லது ஒரு இதாவது. நம்ம வந்து இந்த இடத்துல ரெண்டு பேர் தான் இந்த வீட்டு உட்காரத்துக்கு. நாங்க கொடைக்கானல் போனோம், நானும் என் நண்பரும் ஒரு சீட்டு தான் உட்கார முடியும், நின்றுட்டு போலாம். நான் என்ன பண்ண, நான் கொஞ்ச நேரம் எங்க நண்பர் நான் மாத்தி மாத்தி உட்காந்துட்டோம். அப்ப என்னதான், நாங்க நம்ம எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருமே. ஆனா வேற ஒருத்தருக்காக விட்டு கொடுப்போம்னா எவ்வளவு கொஞ்சம் தான் விட்டு கொடுப்போம், அவ்வளவுதான். அதனால விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா நான் மேவாலி ஏறும். இப்ப அது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் நடக்குதுன்னா விட்டு கொடுத்துட முடியாதுங்க. அந்த இடத்துல நம்ம
0: போட்டி இருக்க வேண்டிய இடத்துல போட்டி இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும்.
2: ஆமா, அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்துட்டே இருக்க கூடாது, விட்டு கொடுக்கலாம். அது சமயத்தை பத்தி, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இது இடம் சூழ்நிலை.
0: சரி,
2: அந்த மாதிரி விட்டு கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொன்னீங்க, நன்றிங்க.
2: நன்றிங்க.
0: ஓகே, வருக வணக்கம். ஓகே, நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: எனக்கு குள்ளக்காபாளையம் சித்ரா மாஞ்ச பேசுறேன்ப்பா.
0: எங்க இருக்கும்மா குள்ளக்காபாளையம்?
3: குள்ளக்காபாளையம் பொள்ளாச்சி பக்கம், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கம்.
0: பொள்ளாச்சி பக்கம் தான் பேசுறீங்க. இளநீர் எல்லாம் குடிச்சிங்களா வெயிலுக்கு?
3: இல்லடா தங்கா, இளநீர் குடிச்சா எனக்கு சேர்றது இல்லப்பா.
0: ஓ சரி சரி, நீங்க என்னமா பண்றீங்க, வேலை செய்றீங்களா?
3: நான் கைத்தறி நெசவுப்பா.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு தான் முதல் முறை வரீங்களா?
3: சொல்லுங்க. விட்டு குடுக்கறது வந்து எல்லாத்துலயுமே விட்டு குடுக்கலப்பா, நம்ம மனசு மட்டும் இருந்தா போது. என்ன வீட்டுல குடும்பத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தா, நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க. எல்லாத்திலுமே பார்த்து அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடணும்.
0: ஓகேங்க.
3: மூஞ்சி மட்டும் சுழிக்காம இருந்தானா எல்லாத்திலுமே நல்ல பேர் வாங்கிடலாம்.
0: நிச்சயமா.
3: மூஞ்சி சுழிச்சா அவ்வளவுதான் அந்த வீட்டுல கலவரம் தான் வரு. அப்புறம் பொது இடத்துல அப்படித்தாப்பா, நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம நாலு பேர் பேசுறதையும் பாக்கணும். நம்ம பேச்சு மட்டும் பேசுன்னு நாங்க பேச முதல்ல போய் பேசக்கூடாது.
0: சரிங்க.
3: நாலு பேர் பேசுறதையும் கேட்டுட்டு தான் நம்ம பொதுவா பேசிடுவோம் அந்த இடத்துல.
0: நிச்சயமா, நிச்சயமா.
3: ஏன்னா நாம சங்கடப்படுத்த கூடாது ஒருத்தரை.
0: ஆமாங்க. சகோதரிகள் வந்து வரிசையா வந்து சும்மா காலகட்டதுன்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக நேயர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து கேட்டுருவோம். அதுக்கு முன்பாக கேஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடின அடுத்த பாடல் வருது, கத்தி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில். கேட்போம், ரசிப்போம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்டு. அதெல்லாம் பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ட்விஸ்டியாக இருக்க போகுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இது என்ன வித்தி கருத்து வந்து விட்டு கொடுக்க பத்தானே பேச போகிறோம். என்ன ட்விஸ்டியாக இருக்க போதுன்னா நம்ம சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கேட்டுகிட்டே இருங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: வேர் தந்தா வேர் வைக்கு ஈடே இல்லைங்க. அது அது மாதிரி தான் நம்ம விட்டு கொடுத்தலாம் அப்படின்னு நிறைய நேரத்தில் தெரில அப்படின்னாலும் அதனுடைய வேல்யூ வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு ட்ரெஷர் மாதிரி, ப்ரெஷியஸ்ன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை தான் கரெக்டாக சொல்லணும். அவ்வளோ ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் அந்த விலை மதிப்பில்லாத விஷயத்த நிறைய பேருக்கு இந்த வேர் விட்டது இப்போ கூட சொன்னலையே, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நேரத்தில் செய்த தியாகத்தை கூட இந்த மாதிரி விட்டு கொடுத்த விஷயத்த கூட சொல்லியிருக்க மாட்டீங்களே வழி, அதை பற்றி கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நேர் வந்து இணைப்பில் வராங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சரி, நல்லா இருக்க சார்.
0: அருமையா இருக்கும். சொல்லுங்க தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்து.
1: அதாவது அவன் கேட்டுட்டு சார் இருக்கேன், அதாவது விட்டு கொடுத்து போறவங்கதான் வாழ்க்கை சார், விட்டு கொடுத்து போறதான் வாழ்க்கை. கலவனுக்கு கலவன் வந்து மனைவிக்கிட்டையும் மனைவன் கலவிக்கிட்டையும் விட்டு கொடுத்து கொண்டு போனாதான் அந்த வாழ்க்கைங்கிற ஒரு அச்சாரத்தை எந்த விதமான பிரச்சனை இல்லாம கொண்டு போக முடியும்.
0: நிச்சயமாக
1: வாழ்க்கையை என்னை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நானே அப்படிதான், நிறைய விஷயங்கள்ல மனைவிக்காக அவங்க திறன ஒர்க்கு வீட்டில் உள்ள வேலைகளுக்காக அதுல கொஞ்சம் கோபக்கலி இருக்கதான் செய்யும். அப்போ அவங்க மேலும் தப்பு இருக்கும், பட் அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க அந்த ஒர்க் பிரஷர்னால. அப்ப நம்ம விட்டு கொடுத்து போயிடுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது. நானும் அந்த வேலையை சரி பாதியா துணி துவச்சு வச்சா துணியை காய போட்டுறது, அப்படி நம்மளும் அந்த வேலையில பாதி பாதி சேலை எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையை கொண்டு போனாதான் அந்த வாழ்க்கையோட நகர்வுகள் வந்து அதிகமா இருக்கும். கரெக்ட், ஒரு இதுல கஷ்டம் இல்லாம கொண்டு போயிடலாம்,
0: எடுத்துட்டு போக முடியல.
1: கண்டிப்பா விட்டு கொடுப்போம், என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
0: ஓகே, சூப்பருங்க.
1: நன்றி சார்.
0: நன்றிங்க. ரொம்ப அற்புதமாக நேர் வந்து இதனுடைய கருத்துக்களை சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி முகநூல் வழியாக நேரில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விட்டு கொடுப்பதால் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை. நான் என் குடும்பத்தில் நிறைய நிகழ்வுகளில் விட்டு கொடுத்து நடந்திருக்கிறேன், இது இருதரப்புக்கும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப உண்மையான விஷயங்க அந்தோனிராஜ், வாழ்த்துக்கள். அதே மாதிரி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா, வாதிட்டு வெல்வதை விட விட்டு கொடுத்து வெல்வதே மேலானது. பல நேரங்களில் வாதாடி பெறும் வெற்றியை விட மற்றவர்களின் நலனுக்காகவும் அன்பிற்காகவும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுப்பது நம் மனதிற்கு அதிக நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள் சகோதரி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துடும். ஆரம்பத்தில் சொன்ன இந்த இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் நம்ம நிறைவு கருத்து ரொம்ப ட்விஸ்டியாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நேர்களே வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்களா, விட்டு கொடுப்பதனால வந்து நம்ம கெட்டு போகுதுலன்னு. யூனிவர்சல் லாவுமே வந்து அதுதான், நமக்கான விஷயங்களை தேடுறதை விட அடுத்தவங்களுக்கான விஷயத்தை நம்ம தேடுறதும் சரி விட்டு கொடுப்பதும் போது அதை விட அதிகமான பலனும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேஸ்புக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், என்ன அந்த ட்விஸ்டியான விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நமக்கு பலருக்கும் தெரிந்த ஒரு திரைப்படம் அண்ணாமலை திரைப்படத்தில், சொல்லவே வேணாம், ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கடைசியில் அந்த உயர்ந்த மனுஷனுடைய பண்பு அப்படின்றது தெரியும். அதை வந்து நம்ம ஒளி வடிவில் கேட்டு அதே அண்ணாமலை திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை லாக் அவுட் பண்ணிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. ஸ்டே டியூன்ட்.
2: நீ செஞ்ச முட்டாள்தனத்துக்கு போய் கடவுளை கூப்பிட்டு இருக்கேன், செஞ்ச முட்டாள்தனத்தால இந்த கோபமே நரோட்டுக்கு வந்துருச்சுடா, நரோட்டுக்கு வந்துருச்சு, அவன் கைக்கு போயிடுச்சு.
3: இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட முட்டாள்தனம் இல்லப்பா, உங்க பேராச, உங்களோட கணக்கு, நம் அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. நாம தோத்து போயிட்டோம்ப்பா, அண்ணாமலை ஜெயிச்சுட்டான். அவன் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான்.
2: நீ செஞ்ச முட்டா தனதுக்கு போய் கடவுளை கூப்பிட்டு இருக்க, தேசம் நம்ம பாத்திரம் போற அவன் கைக்கு போயிடுச்சு. ஒத்த நிமிஷம் நீ செஞ்ச முட்டா தனத்தால இந்த கோபமே நரோட்டுக்கு வந்துருச்சுதான்,
3: கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. நாம தோத்து போயிட்டோம்ப்பா, அண்ணாமலை ஜெயிச்சுட்டான். அவன் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான்.
4: அண்ணாமலை, உன் தர்ம யுத்தத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட, நீ போட்ட சதத்துல ஜெயிச்சிட்ட. அசோக்கோட வீட்டு பத்திரம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ சொல்லு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தலை நிறுத்தின அசோக்கையும் உன் குடும்பத்தையும் நடுத்தலை நிறுத்தி புல்டோசர் வச்சு அவன் வீட்டை அடிச்சு தரமட்டமாக்குறேன் சொல்லு.
5: அம்மா
6: என்னப்பா
5: இது கொண்டு போய் அசோக் கிட்ட கொடுத்துருங்க.
4: அண்ணாமலை அவன் கையில பத்திரத்தை கொடுக்கறதுக்காகத்தான் 18 வருஷம் ராப்பகலா ஓடிச்சியா அவனை நடுத்தரவுக்கு கொண்டு வரேன்னு சபதம் போட்டியா என்னாச்சு எதுக்கு நான் அப்படி திடீர்னு மாறிட்ட உனக்கு என்ன புத்தி கீத்து கெட்டு போச்சா?
5: கெட்டு போனவ வாழலாம் ஆனா நல்லா வாழ்ந்தவ கெட்டு போக கூடாது. கொண்டு போய் கொடுத்துரு.
6: அண்ணாமலை நீ கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டும் போது கூட என் மனசு குளிர்லப்பா. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. என் மகன் மாறல, என் அண்ணாமலை மாறல.
7: இவ்வளவு நன்மை பண்றான்னு அவன் தான் மனுஷன்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை.

இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்று பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் படம் ரன்.

2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். மாலை 4 மணிக்கு நாடகம். பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷவாணி மதுரை. 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர், நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகமலு படுகமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். வீட்டுத் தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் 1 பகுதி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10 மணிக்கு ரவிவாஷ்டிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, ஹிந்துஸ்தானி செவ்வியல் கயால் இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களினி கேட்கலாம் ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகளிராகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் 8300101018 என்ற எண்ணுக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும், 8300101018 என்ற எண்ணுக்கு பெண்களாகிய நீங்கள் உங்களோட ஹெல்த், குக்கிங், சேவிங்ஸ் இந்த மாதிரியான டிப்ஸுகளை எங்களுக்கு அனுப்பலாம்.

0: நிலையத்தில் நேரம் 12:16. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மங்களமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கே சாமி. சாமி,
0: ஓகேம்மா. இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து இந்த உடைச்ச கோதுமை இருக்குல்ல, ரவமாதி இருக்கும், அது வந்து பயறு, கொஞ்சம் பச்சை பயறு ஊற வச்சு அதோட சேர்த்து இதையும் அதையும் வேக வைக்கணும். தேங்காய் பால் எடுத்து ஊற்றி 7 கிராம் போட்டு கருப்பட்டி, கருப்பட்டியை நல்லா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றணும்னா உடஞ்சிடும், அதை வடிகட்டி அதில் ஊற்றி பாயாசம் மாதிரி அப்படியே கஞ்சி வச்சு குடிச்சோம்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது, சத்தும் இருக்கும்.
0: சரிங்கம்மா,
1: நன்றிப்பா. ஒண்ணு சொல்லிக்கிறேப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: தப்பா நினைச்சுக்கிறாங்க.
0: சொல்லுங்க.
1: இந்த பணக்காரவங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கு சாமி. வேலை செய்யறவங்கள வந்து வேலை செய்யும்போது நாய் பேயின்னு பேசுறாங்க, பிச்சைக்கார நாய்ங்கிறாங்க, சோறு சாப்பிட்றியா பிய சாப்பிட்றியான்லாம் கேட்குறாங்கப்பா. இந்த பணக்காரங்க வேலை முதலாளிமார் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வேலை செய்யறவங்க கூலிக்காரவங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எல்லா முதலாளிமாரும் கொஞ்சம் இதை யோசனை பண்ணி பேசணும் தொழிலாளிகிட்ட. வேலை செய்யறவங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு அந்த மாதிரி பேசும்போது. அப்ப வேலைக்கு நம்ம போகும்போது என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், வேலை செய்யற கூலியத்தான் வாங்குறோம், அவங்க காசு கஷ்டப்படுறது அவங்க கொடுக்கலையே. இத வந்து இவங்க தேவையில்லாத வார்த்தைங்களை பேசிட்டு அப்புறம் வந்து நயந்து பேசினாங்கன்னா என்னப்பா அர்த்தம்? ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு.
0: சரிங்கம்மா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படணும் தான். இருந்தாலும் உங்களோட தகவல்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்து அவங்களோட அந்த ஒரு ஆதங்கத்தை சொன்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து எல்லாருமே அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய நல்ல முதலாளிகள் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நீர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி. தூத்துக்குடி மாவட்டம் கனியம்பட்டி மாரித்தா ஐயனார்.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
0: நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நேயர்களுக்கு?
2: நேயர்களுக்கு வந்து
0: குக்கிங்
2: மாதவிடாய் காலத்துல இடுப்பு கை கால் வயிறு எல்லாம் வலிக்கும்ல?
0: ஆமாமா.
2: அப்ப ஒரு குத்து முருங்கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு, முருங்கை பூ ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு டம்ளர் வெட்டி வச்சுக்கணும், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒத்த பச்சை மிளகாய் கூட போடலாம்,
0: ஓகேமா,
2: கொஞ்சம் பெரிய சீரகம், சின்ன சீரகம் நிறைய போடணும், போட்டு கடுகுளுந்தம் பருப்பு வெடிக்க போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி அதுல முருங்கையில முருங்கை பூவும் போட்டு சேர்த்து வதக்கி நல்ல ஒரு நல்ல வெந்த உடனே கேப்ப மாவு இருக்குல்ல தம்பி?
0: ஆமாமா.
2: கேப்ப மாவு ஒரு அரை டம்ளர் அதையும் தட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா உள்ள போட்டு வேக வச்சு தேங்காய் நல்லா ஒரு முடி தேங்காய் திருவி நல்லா மறுபடி ஒரு கிண்டு போட்டு ஒரு கிண்டு கிண்டு இறக்கி வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. பெண்களுக்கு எல்லா ஒரு வியாதியும் தவளையாயிரும், இடுப்பு வலி குறுக்கு வலி எதுவும் வராது.
0: ஓகே, அந்த இடுப்பு வலி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இது வந்து இப்போ
2: வயிறு வலி நல்லா கேட்கும்.
0: ஆமாம்மா. இப்போ வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த முதுகு வலி எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் இது சாப்பிடலாங்களா?
2: தம்பி, பெண்கள்னா வயசுக்கு வந்ததுல இருந்து அதுக்கு அடுத்து அவங்க எவ்வளவு நாள் என்ன அம்மாவுக்கு 50, 55, 50 எப்போ வேணாலும் சாப்பிடலாம், அது நல்லது தம்பி, ரொம்ப நல்லது.
0: ஓகேம்மா, ஓகே. ரொம்ப
2: ஆண்களும் சாப்பிடலாம், ஆனா பெண்கள் அதிகமா சாப்பிடணும்.
0: பெண்கள் அதிகமா சாப்பிடணும். ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க தகவல்களுக்கு. ரொம்ப
2: நன்றி, நன்றி.
0: ஸோ நேரிலே இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நம்ம நேயர்களுக்கு வழங்கலாம். 9344901038 என்ற எண்ணுக்கும், 9342901038 என்ற எண்ணுக்கும், 8300109108 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வழங்கலாம். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, தாராபுரம்லாம் எப்படி இருக்குது?
3: வெயிலா தான் சார் இருக்கு.
0: ஓகேங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க?
3: அதாவது சார், இது மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, அதுல பாயாசம் வைக்கிறது.
0: ஓ, மக்காச்சோளத்துல பாயாசம்.
3: ஆமாங்க, மக்காச்சோளத்தை நல்லா பச்சை மக்காச்சோளம் விற்கும் இல்லைங்களா, ஊட்டியில எல்லாம் நிறைய விற்கும். அதை வாங்கி நல்லா வேக வச்சிடணும். நல்லா அது பூ பூத்து வெடிச்சு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு வேக வைக்கணும். நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் உதுத்தரணும். ஒவ்வொரு மணியா உதுத்தரணும். கொஞ்சம் ஒரு ஒரு கத்தி வச்சு அலங்காம உதுத்து ஊத்து எடுத்துடணும். ஊத்து எடுத்துட்டு அப்புறம் வந்து இதை மறுபடியும் தண்ணி கொதிக்க வச்சு அதுல போட்டு மறுக்காம நல்லா வேகறது வேகணும். வேந்துட்டு இருக்கும் போது இந்த கரும்பு சக்கரை இருக்கு இல்லைங்களா, கரும்பு சக்கரமோ இல்லது மண்டை வெள்ளமோ இல்லது கருப்பு டீ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு கரெக்ட் தண்ணியில கரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சு போயிடும், எல்லாமே கரைஞ்சிரும். அதை வடிகட்டணும், ஏன்னா மேல இருக்கிற அந்த தூசு ஈசு எல்லாம் போயிடும். வடிகட்டி அந்த வெந்துட்டு இருக்குது இல்லைங்களா பாயாசம், அதுல ஊத்திடணும். ஊத்தி அதையும் நல்லா கொதிக்கி விடணும். கொதிக்கி விட்டு நல்லா வெந்துட்டு இருக்குங்களா, வெந்துட்டு இருக்கும் போது இந்த தனியா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் வெறுசட்டியில வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை எடுத்துக்க, இந்த சர்க்கரையும் அந்த சோளமும் அப்படியே பூ மாதிரி அப்படியே வெந்து வெந்து மேல அப்படியே சவ்வரிசி எப்படி மிதக்குது அந்த மாதிரி மிதக்கும். அந்த மிதக்கிற சமயத்துல இந்த

0: முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு அதையும் போட்டு கலக்கிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை போட்டாச்சு, அப்புறம் உப்பு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா எந்த இனிப்பு பதார்த்தம்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தூக்கலாம் தெரியும், அதுக்காக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் முந்திரி பருப்பு இந்த ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிறாங்க, நிறுத்திட்டு அடுப்பு நிறுத்திட்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க. இந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அதையும் போட்டுருங்க. போட்டு இறக்கி வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறணும், சூடோட ஊற்றக்கூடாது. சூடு கொஞ்சம் ஆறின பிறகு தேங்காய் பால், முதல் பால் நல்லா கெட்டி பாலாக வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நல்லா பாலை எடுத்து வடிகட்டி வச்சுருப்போம், அந்த பால் அதில் ஊற்றி கலக்கிடணும். கலக்கிட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும், தேங்காய் பாலுக்கும் அந்த கருப்பட்டிக்கும் அந்த சோளம் அப்படியே புவாட்ட வெந்துடணும், அப்படியே வேகாம இருக்கக்கூடாது, நறுக்கு நறுக்கு வரக்கூடாது, போட்டோன்னா கரையிற மாதிரி வெந்துடும். அந்த அளவுக்கு வேக வைக்கிறதுல தான் அது டேஸ்டே கொடுக்கும், நல்லா வெந்து அப்படி மஞ்சள் கலர்ல மிதக்கும், பாக்குறதுக்கே கண்ணை பறிக்கும், சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு வந்து மக்கா சோளம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா வெளிவெல்லாம் நல்லா போயிடும், ரொம்ப நல்லது சார்.
1: ஓகே, சொல்லும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நேர்கள் நீங்கள் எப்படியோ எனக்கு தெரில, ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மகா.
0: நன்றி சார்.
1: ஸோ மக்காச்சோளத்தில் பாயசம் வர வர நம்ம நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கேட்கும்போதே வந்து என்னப்பா இப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நிறைய உணவு வகைகள், நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுபோலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் இருந்து திருப்பூர் காஞ்சனா அனுப்பிச்சிருக்காங்க. மிளகாய் வறுக்கும் போது சிறிது உப்பு போட்டால் நெடி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மிளகாலாம் வறுக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி நெடி வரும். ஸோ வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து நெடியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மிளகாய் வறுக்கும் போது சிறிது உப்பு போட்டால் நெடி இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து காஞ்சனா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி காஞ்சனா. ஸோ நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து எங்களுக்கு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். ஸோ பெண்களே, இது வந்து உங்களுக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சி. ஸோ தினசரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கீரைகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்களை அதிக அளவில் சேர்த்து கொள்றதன் மூலமாக வந்து 40 வயதை வந்து நீங்கள் தாண்டியிருந்தாலுமே வந்து ஸோ உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். அதே போல் வந்து கொழுப்பு நிறைந்த உணவு, 40 வயதை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா கொழுப்பு நிறைந்த அசைவ உணவுகளை தவிர்த்து முட்டை, மீன் மற்றும் மீன் சார்ந்த உணவுகளை வாரத்தில் 2 முறை சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க. உடல் உறுப்புகள் வந்து சீராக இயங்குறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரொம்ப போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறி நம்ம சருமம் வந்து பொலிவு பெற வந்து இந்த தண்ணீர் வந்து உதவும். அதுபோல் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதை வந்து உறுதிப்படுத்திக்கிங்க. அதுபோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து அவங்களோட வயது வந்து அதிகரிக்கும் போது, குறிப்பாக மாதவிடாய் நின்ற பிறகு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவதால் எலும்பு பலவீனம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எலும்பு பலவீனம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த பால், தயிர், கேழ்விறகு மற்றும் கீரைகளை கூட உணவில் சேர்க்கலாம். ஸோ இது மட்டுமே கிடையாது, எந்தெந்த பொருட்கள்லையும் வந்து கால்சியம் வைட்டமின் டி இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுபோலவே வந்து பொதுவாக வந்து இன்றைக்கு வந்து பெண்களிடையே அதிகமாக காணப்படுற ஒரு பிரச்சனையில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய இரத்த சோகை. ஸோ உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டை போக்குறதுக்கு பேரிஞ்சம்பழம், மாதுளம்பழம், சுண்டக்காய், முருங்கைக்கீரை மற்றும் ஈரல் போன்ற இரும்புச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து உட்கொள்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதேமாதிரி தினமும் வந்து குறைந்தது வந்து ஒரு 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி. ஏன்னா நடைப்பயிற்சி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கார்டியோ. ஸோ நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா காலையில் நீங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்கிறது. காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். ஸோ அந்த நடைப்பயிற்சி செய்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் யோகா, தியானம் அல்லது எளிய உடற்பயிற்சிகளையும் நீங்கள் வந்து செய்யலாம். இது உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கும். அதே மாதிரி நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மற்றும் இதய நோய்கள் வராமல் தடுக்கும். ஒரே இடத்துல தொடர்ந்து நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம். அதுபோலவே வந்து ஹார்மோன் சமநிலையின்மை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் அவசியம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 முதல் 8 மணி நேரம் வந்து டெய்லி தூங்கிருங்க. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கத்துக்கு ஒரு நேரம் கொடுங்க, 7 to 8. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உடலில் வந்து சரியான தூக்கம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா வந்து உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அதுபோலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ அதே மாதிரி 30 முதல் 40 வயதை கடந்த பெண்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது பொதுவான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இரத்த சர்க்கரை, இரத்த

தம் தைராய்டு மார்பக பரிசோதனை மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் பாப்ஸ்மியர் பரிசோதனைகளை மருத்துவர் ஆலோசனையின்படி செய்து கொள்வது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போலவே வந்து உடல் ஆரோக்கியம் போலவே மன ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம். குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவிலும் பெண்கள் தங்களுக்கென்று சிறிது நேரம் ஒதுக்கி பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். மன அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியானம் அல்லது மனநல ஆலோசகரை கூட நீங்கள் அணுகலாம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

ஒலித்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்துக்காக கேட்டோம். ஒலித்த பாடலுடன் இன்றைய சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் முசி ஆற்றின் தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்

0: அணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 2,80,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின்போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் செகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் 12:50. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத் 6G மிஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தின் வாசலில் நிற்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கைபேசியில் ஒரு புகைப்படத்தை அனுப்ப நிமிட கணக்கில் காத்திருந்தோம். ஆனால் இன்று 5G தொழில்நுட்பம் நம் வாழ்வை வேகப்படுத்தியுள்ளது. இந்த வேகத்தோடு நின்றுவிடாமல் உலக நாடுகளுக்கே வழிகாட்டும் வகையில் இந்தியா எடுத்து வைக்கும் அடுத்த பிரம்மாண்டமான அடிதான் பாரத் 6G மிஷன் திட்டம். 2023 ஆண்டு மார்ச் மாதம் நமது பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் வெறும் இணைய வேகத்தை பற்றியது மட்டுமல்ல, இது இந்தியாவின் தொழில்நுட்ப தற்சார்பு மற்றும் உலகளாவிய தலைமைத்துவத்தை பற்றியது. 6G என்பது 6ஆம் தலைமுறை வயர்லெஸ் தொழில்நுட்பம். 5G விட இது எவ்வளவு சிறந்தது என்று பார்ப்போம். முதலில் வேகம். 5G விட 6G சுமார் 100 மடங்கு வேகமானது. ஒரு வினாடிக்கு 1 TB வேகத்தில் தரவுகளை பரிமாற்ற முடியும். அதாவது 100 படங்களை வெறும் 1 நிமிடத்தில் தரவிறக்கம் செய்ய முடியும். மற்றொன்று தாமதமில்லா சேவை. தகவல்கள் பரிமாற்றப்படும் இடைவெளி இதில் மிக மிக குறைவு. கண்ணிமைக்கும் நேரத்தை விட 1000 மடங்கு வேகத்தில் தகவல்கள் சென்றடையும். மற்றொன்று இணைப்பு. இது வெறும் போன்களுக்கானது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான கருவிகளை ஒரே நேரத்தில் தடையின்றி இணைக்கும் திறன் கொண்டது. பாரத் 6G மிஷன் திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள். இந்திய அரசு இந்த மிஷனை 3 முக்கிய தூண்களின் அடிப்படையில் கட்டமைத்துள்ளது. 1. மலிவான விலை. அதிநவீன தொழில்நுட்பம் ஏழை எளிய மக்களுக்கும் எட்டும் விலையில் இருக்க வேண்டும். மற்றொன்று நிலைத்தன்மை. இந்த தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். மற்றொன்று பரவலான வசதி. நகரங்களுக்கு மட்டுமன்றி இந்தியாவின் குக் கிராமங்களுக்கும் இந்த சேவை தடையின்றி கிடைக்க வேண்டும். இதற்காக பாரத் 6G அலையன்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து செயல்படுகின்றன. 6G வந்த பிறகு நமது அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 1. மருத்துவம். ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் சென்னையில் இருந்து கொண்டு 6G உதவியுடன் ஒரு கிராமத்தில் இருக்கும் நோயாளிக்கு ரோபோட்டிக் கருவிகள் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இதற்கு துல்லியமான வேகம் அவசியம். மற்றொன்று கல்வி. வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் மாணவர்கள் ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ அல்லது விண்வெளிக்கோ நேரில் சென்றது போன்ற உணர்வை பெற முடியும். மற்றொன்று விவசாயம்.

கையம். ட்ரோன்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் பயிர்களின் ஆரோக்கியத்தை நொடிக்கு நொடி கண்காணித்து தேவையான உரத்தையும் நீரையும் தானாக வழங்கும் ஸ்மார்ட் விவசாயம் சாத்தியமாகும். மற்றொன்று போக்குவரத்து. ஓட்டுநர் இல்லா தானியங்கி வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பேசி விபத்துகளை இல்லாத சாலை போக்குவரத்தை உருவாக்க முடியும். இந்த மிஷன் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. முதல் கட்டம் 2023 முதல் 2025 வரை. இது புதிய யோசனைகள் மற்றும் ஆய்வுகளுக்கான காலம். இரண்டாம் கட்டம் 2025 முதல் 2030 வரை. தொழில்நுட்பத்தை சோதித்து வணிக ரீதியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான காலம். நமது இலக்கு 2030 6G சேவையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, 6G சேவைக்கான சர்வதேச தர நிர்ணயத்தில் இந்தியாவின் பங்களிப்பை உலகமே கவனிக்கும்படி செய்வதாகும். ஏற்கனவே 6G தொடர்பான 120 மேற்பட்ட காப்புரிமைகளை இந்தியா பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்த காலம் போய் இன்று தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறி வருகிறது. பாரத் 6G மிஷன் திட்டம் என்பது வெறும் இணைய வேகம் மட்டுமல்ல, இது இளைஞர்களின் கனவுகளுக்கான வேகம், நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான வேகம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இந்த 6G பெரும் பாலமாக அமையும். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத் 6G மிஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூ.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீருதாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்டபோதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமன் அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜியும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப் பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்
4: மீனாட்சி, நான் தூத்துக்குடியிலிருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வழக்கு டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீருதாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீருதாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களை இனி கேட்கலாம் திரைகாணம்.

0: Department or IMD has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. The IMD said that conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from the remaining parts of Marathwada and Vidarbh, some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and North Interior Karnataka during next 2 days. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Andhra Pradesh, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. External Affairs Minister Dr. S. Jaishankar today met the commander of the United States Indo-Pacific Command, Admiral Samuel Pepero. In a social media post, Dr. Jaishankar said they discussed ways to further strengthen the security partnership and maritime cooperation between India and the United States in the Indo-Pacific region. Yemeni forces claim that Houthi fighters suffered heavy losses on key fronts in Yemen, while Saudi Arabia has rejected a Houthi claim that Riyadh was targeted in a missile and drone attack. As per the media reports, Yemeni armed forces of the internationally recognized government carried out 97 operations against Houthi reinforcements on the Tur al-Baha and Taiz fronts. We have more from our West Asia correspondent.
1: Saudi Arabia has rejected a Houthi claim that Riyadh was targeted in Houthi missile and drone attack. Spokesman for Saudi-led coalition called the claim misleading, saying the Houthis were trying to project an illusory victory and divert attention from losses suffered on key fronts in Yemen. The Houthi military claimed that they had launched missiles and drones at Aramco in Riyadh in response to Saudi attacks on Sana'a and other places in Yemen. They had claimed that they had hit targets and caused fire. Meanwhile, the armed forces of Yemen's internationally recognized government said they carried out 97 operations against Houthi reinforcements in Taiz and Tur al-Baha. They said 260 Houthi fighters were killed or neutralized and 44 military vehicles and supply assets were destroyed or disabled. Manish Shiva for Akashwani News from Dubai.
0: In sports, the curtain falls on the Aichi Nagoya Asian Games 2026 today, bringing more than 2 weeks of action-packed competition across 43 disciplines to an end. India finishes fourth in the overall medal standings. We have a report.
2: The closing ceremony of the 20th Asian Games will be held at Paloma Mizuho Stadium in Nagoya, Japan, beginning at 2:30 p.m. IST. It will feature the traditional closing proceedings, including the grand parade of athletes, the lowering of the Asian Games flag, and the formal handover to the next host city, Doha, Qatar, for the 2030 edition. Proudly carrying the Indian tricolor will be India's women's flag bearer and shooting star, Neeru Dhanda. The double gold medalist will lead India's delegation. India finishes fourth in the overall medal standings behind China, Japan and Korea with an impressive 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. This is India's second largest medal haul in Asian Games history, behind only the record performance at Hangzhou 2023. India's women's hockey team made history by winning gold for the first time since 1982, ending a 44-year wait, while the men's hockey team won back-to-back Asian Games titles for the first time. In archery, India's women's recurve team secured the country's first-ever Asian Games gold in the event, while Kumkum Mohod became the first Indian woman to win individual recurve gold. In golf, Pranavi Urs became India's first women golfer to win an Asian Games gold medal. India's boxing contingent scripted history with 3 gold medals, the nation's first ever triple gold haul in single Asian Games edition. In weightlifting, Mirabai Chanu's silver gave India its first medal in the sport since 1998. India proudly signs off from Aichi Nagoya 2026, etching another glorious chapter into its sporting history. Komati Parekh, Akashwani News, Delhi.
0: Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav today released 2 male great Indian bustards into the wild at Sam in the Desert National Park at Jaisalmer in Rajasthan. In a social media post, the Union Minister said that this landmark success has been made possible by the nearly decade-long unwavering dedication of India's scientists, researchers and ground staff. He added the release marks an important transition in India's Great Indian Bustards Conservation Programme. Mr. Yadav also thanked Prime Minister Narendra Modi for his support in enabling the scientific community to work towards the conservation. And now, before we end the bulletin, the headlines once again. Journey of Viksit Bharat will be built on strength of India's institutes, MSMEs and startups, says Vice President C.P. Radhakrishnan. In West Bengal, campaigning ends today for Nandigram Rajinagar Assembly by elections. PM Setu scheme aiming to transform industrial training institutes completes 1 year. IMD forecasts heavy rainfall at isolated places over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. Yemen confirms strikes against Houthi-controlled areas in Sana'a and Sada'a. Houthi claims missile and drone attack targeting Aramco facilities in Riyadh. And Asian Games 2026 to conclude today at Nagoya in Japan. India secures fourth place in overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. And with that, we end the midday news.
3: நிலையத்தில் நேரம் 2:15.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: நிறைய இருக்கு, ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
6: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
7: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. இன்றைய நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் பெட்டக்குரும்ப பழங்குடியைச் சேர்ந்த மாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
8: வணக்கம், என் பேர் வந்து கே மாதன். நான் கூடலூர் பாடம்புற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். பெட்டக்குரும்ப ட்ரைப் தான்.
9: உங்களுடைய குலதெய்வ கோயில் இது. அப்புறம் நீங்க என்னென்ன கோயில் விசேஷங்கள்லாம் அந்த ஒரு வருஷத்துல என்னென்ன பண்டிகை எல்லாம் பண்றீங்க?
8: பண்டிகைனாக்கா மெயின் நாங்கள் வந்து விஷு பண்டிகை பண்ணுவோம். விஷுவுக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து, அது வந்து எங்க கோயில் இருக்கு பகதியம்மன் கோயில்னு சொல்லி, அந்த கோயில்ல பண்டிகை 2 நாள் திருவிழா பண்ணுவோம். 2 நாள் அங்கே யார் யார் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு சாப்பாடு உண்டாக்கி போட்டு நாங்கள் தான் பண்ணுவோம். அது ஒரு திருவிழா. அப்புறம் இன்னொன்று வந்து ஓணப்பண்டிகை. எங்கள் இதிலேருந்து பழைய காலத்துலேருந்து ஓணம் விஷயம் தான் மெயினாக கொண்டாடுறாங்க. அதிகமாக வேறு எந்த திருவிழாவும் இல்லை. இடையில அப்போது சங்கராந்தி ஒன்று இருக்கு. அது ஆடி மாதத்தில் வரும். ஆடி மாதத்தில் நாட்டுக்குழியெல்லாம் வெட்டி கொஞ்சம் ரொட்டி அது எல்லாம் சுடுவாங்க, சுட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ மண்ணில் ஒரு சட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த சட்டியில் தான் சுடுவாங்க. அது வாழை இலையை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இதை மாவில் நல்லா பிசைஞ்சு ரவுண்டாக அதுக்கு மேலே வைப்பாங்க அந்த ஓட்டு. அது இப்போ சில பேர் பண்ணுறாங்க, சில பேர்
9: கோயில் விசேஷத்துக்கு மட்டுமே இந்த பாரம்பரிய இசை நடனம் இருக்கும். அந்த இசை கருவிகள் எல்லாம் எதில் செய்கிறீங்க? அந்த இசை கருவிக்கான பேர், அப்புறம் அந்த உங்களுடைய நடனத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்.
8: இப்போ இசை நடனங்கிறது வந்து இப்போ ட்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. அது எங்கள் பஸ்ஸில் அந்த டபுளும் 2 தவளும் 1 டம்பட்டை. அந்த ரவுண்ட் இருக்கிறது வந்து தம்பட்டைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நீளமா இருக்கும், கொஞ்சம் பெருசா, அது வந்து தவளன்னு சொல்லுவோம். அது வந்து உண்டாக்குற முறை வந்து அது எல்லாரும் உண்டாக்க முடியாது. அது வந்து தெரிஞ்சவங்க, அது வந்து ஒரு அந்த இழுக்கிற முறைகள் இருக்கு எல்லாம். ஒரு தெய்வங்களுக்கு இப்போ 21 ஹோல்ஸ் போடுவாங்க, 21, 29 இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அந்த கயிறு இழுக்கும் போது அதே மாதிரி தான். ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி தான் அந்த கயிறு இழுப்பாங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நடனத்துக்கு வந்து பேர் வந்து என்னன்னாக்கா, ஒன்று வந்து எட்டிக்காட்டின்னு சொல்லுவோம். எட்டிக்காட்டி அது வந்து எட்டிக்காட்டினாக்கா ஒரே மாதிரி ஆடுவாங்க, எல்லாமே ஒரே மாதிரி ரவுண்டாக போவாங்க. மாரியம்மன் ஆட்டை அமைப்பாங்க. மாரியம்மன் ஆட்டுங்கிறது வந்து எல்லாமே தோளுக்கு மேலே கையை போட்டு.
9: ஆண்களுக்கு தனி இசை, பெண்களுக்கு தனி இசை அப்படிங்கிறதா?
8: இல்லை, பெண்களுக்கு வந்து தனியாக பாட்டு மட்டும்தான். ஆட்டம் இருக்கு, இப்போ வந்து எல்லாமே கலந்து ஆடுறாங்க. அவங்களுக்கு தனி ஒரு பாட்டு இருக்குது, கேம்ப் கதிமாங்க. அது கேம்ப் தமிழில் வந்து கும்மி பாட்டுன்னு சொல்லுவாங்க. தட்டி கையை கொட்டிட்டு ரவுண்டாக பாடுவாங்க. அதிகமாக பாட்டு வந்து நிறைய பாட்டுகள் இருக்குது. இப்போ குழந்தைங்களை தூங்கி வைக்கிறதுக்கு பாட்டு இருக்குது, ஒரு சடங்குக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அது இல்லாமல் இறந்தவங்களுக்கு தனியாக ஒரு பாட்டு இருக்கு, சாமி ஆடும்போது பாடுவாங்க. அது ஒரு பாட்டுகள் வேற.
9: இறந்தவங்களுக்கு சடங்கு பண்ணும்போது நீங்க அந்த 2 நாள்லயே முடிச்சிடறீங்களா?
8: இல்லை, எங்களுக்கு வந்து ஒரே நாள் தான். ஒரே நாளானாக்கா நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கிடுவாங்க. சாப்பாடு வைக்கிறவங்க வைப்பாங்க, இல்லைனாக்கா எல்லா வீட்டில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவாங்க. பாதி பேர் வந்து நம்ம இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல சாப்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. வச்சு இப்போ இறந்தவங்களுக்கும் படையல் வைப்பாங்க. படையல் கொஞ்சம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து நைட்டுக்கு வச்சுட்டு மறுநாள் காலையில தான் பார்ப்பாங்க. இவர் வந்து சாப்பிட்டு போயிருக்காரா இல்லைங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. சாப்பாடெல்லாம் அந்த மாதிரி வைக்கிற டைம்ல கூட
9: அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சாப்பிட்டு போயிருக்கிறாங்க?
8: அது வந்து சாப்பாடு இப்போனாக்கா காலையில் நைட்டு வந்து 6 மணிக்கு சாப்பாடுல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளித்து பாய் போட்டு தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் இலையில கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்புறம் கிளாஸில் தண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பு பிடி இதுன்னு சாம்பல் வந்து தூவி விட்டுருவாங்க. தூவி விட்டு அந்த வீடை வந்து வெளியில் தாப்ப போட்டு விட்டுருவாங்க. அவர் வந்து போயிருந்தாக்குன்னா அந்த சாம்பலில் மிதித்து அச்சு இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக 1 மணி அங்கங்களை விழுந்திருக்கும். அப்போ அதில் இந்த இசை இந்த இதை பற்றி அந்த ஊதுற குழல் அது வந்து கலாலன்னு சொல்லுவோம். கலாலங்கிறது வந்து அது 3 துண்டாக இருக்குது. அது எல்லா மரத்துலையும் பண்ண முடியாது. அது வந்து பால் மரங்கள், பால் வர மரம்னாக்க ஒரு அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் பண்ணுவாங்க. அப்புறம் பிலா மரம், ஆயினி மரம், இந்த 3ல மட்டும்தான் பண்ணுவாங்க இந்த 3 துண்டுகளுமே. அப்போது புல் வந்து நம்ம காட்டில் இருந்தால் கொண்டு வரணும். காட்டில் இருந்து கொண்டு வந்து அந்த புல்லை வந்து ஃபஸ்ட் லைட்டாக வேக வச்சு அதுக்கப்புறம் கட்டி ஊதி பார்ப்பாங்க. இதுலயும் 6 வோல்ஸ் போடுவாங்க அந்த கலலனாக்க அந்த பைப்புலிக்கு 6 வோல்ஸ் போட்டு பண்ணுவாங்க.
9: அடுத்து தலைமுறை வந்து இந்த நம்ம இசை கருவிகளை வந்து வாசிக்கிறதுக்கான ஆர்வங்கள் இருக்கா, இல்லை அதை கற்றுக் கொடுக்கறத எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க?
8: நாங்கள் வந்து ட்ரைனிங் மாதிரி எதுவுமே இல்லை. அதை ஊதும்போது அதை பார்த்து படிச்சுட்டு இப்போ சின்ன பசங்க நல்லா ஊதுறாங்க. சின்ன பசங்க தான், எப்படியும் ஒரு 15 வயசு இருக்குது. அவங்க நல்லா மூச்சியை தம் பிடிச்சி மூச்சியை உடனே விடக்கூடாது. அந்த ஊதுற போதெல்லாம் நம்ம மெல்ல மெல்ல அப்படியே அது வழியே மேலே மூச்சு எடுத்து அது வழியே தான் மெல்ல மெல்ல விடணும். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஊதுவாங்க. ஆனால் கஷ்டமான வேலை தான் அதெல்லாம்.
9: குலதெய்வ கோயில் அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கிராம மக்கள் எல்லாருமே வந்து உட்காரணும், ஒரு செவ் இல்லை. தோற்றங்கள் எப்படி இருக்குது? அப்புறம் உங்களுடைய இந்த இசை கருவிகள் வந்து மற்ற சாதாரண நாள்களில் வந்து பசங்க எல்லாமே அங்கே வந்து இதை கற்றுக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க?
8: அது வந்து சார் இப்போ எங்களுடைய அந்த கோயில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார் ஓப்பன் மாதிரி இருக்கும், அது எனக்கு அதுக்கு வந்து ஒரு 7 தூண் போட்டு அப்புறம் சிலது வந்து பெருசாக பண்ணாங்கன்னா 9 தூண்னு போடுவாங்க. அப்போ மெயினாக ஒரு தூண் இருக்கார் ஃப்ரெண்ட்லேயே, அங்கே தான் அந்த நம்ம ஊர் தலைவர் அங்கே தான் உட்காரணும். உட்காந்துட்டு தான் மற்ற சாமி வர்றவங்கள்கிட்ட பேசணும். அது இல்லாமல் கோயிலை பண்ணும்போது கூட இவ்வளோ காலன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது சார். இப்போ ரீப்பர் மாதிரி போடுவாங்களே சார், அந்த ரீப்பருக்கு வந்து 21 எங்கள் பஸ்ஸில் தண்டிம்பாங்க, களவுன்னு சொல்லுவாங்க, அது போட்டாங்கன்னா 21 இல்லைனாக்க 18 இந்த மாதிரி தான் போடுவாங்க. போட்டால் ரீப்பரும் அதே மாதிரி தான், அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்பர் வந்து ஒரு 27 29 அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ சைடில் நம்ம அதை அடிக்கும்போது கூட 2 சைடில் 2 ரீப்பர் போட்டுருவாங்க. இப்போ இந்த சைடில் ஒரு 2 ரீப்பர் போடுவாங்க, 3 ரீப்பர் போடுவாங்க. அது ஒரு குலத்துக்கு தங்க அந்த மாதிரி அந்த ரீப்பரை பண்ணுவாங்க.
9: சாதாரணமாக ஒரு கூரை இல்லை, அது வந்து உங்களுடைய குலத்தை பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக
8: போடும்போது அதே மாதிரி தான் கயர் போட்டு தான் ஃபஸ்ட்டு கட்டிட்டு இருந்தாங்க. முடையிறது எல்லாமே பில்லு தான் போடுவோம். அப்போ போடும்போது கூட கயருக்கு கூட ஒவ்வொரு சாமியினுடைய பேர் சொல்லி தான் அதில் எழுப்பாங்க. இத்தனை கயருன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு, அந்த கயர் தான் அதில் யூஸ் பண்ண முடியும்.
9: இன்னைக்கும் அந்த கோயில்களுடைய வடிவமைப்பு அப்படியே
8: அப்படியே தான்,
9: புது மாற்றம்
8: இல்லை, இல்லை ஒன்றும் மாற்றம் இல்லை, அது மாற்றம் பண்ணவே முடியாது, அது பாரம்பரிய உள்ளது. அதே தான் அதே மாதிரி சைடில் வந்து நம்ம ஒரு கயர் கட்டி அங்கே தான் எல்லாமே இசைக்கருவியெல்லாம் அங்கே தான் தொகுக்க வைப்பாங்க.
9: உங்களுடைய கிராமத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கும், இல்லை ஒரு வேற சொத்து பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்களா?
8: ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஊரில் நடந்தால் கூட அந்த பிரச்சனையை வந்து அங்கே இருக்கிறவங்களும் எல்லாரும் சேருவாங்க. எல்லாரும் அந்த எங்கள் கோயில் நம்ம அந்த ஹாப்பன் மாதிரி ஒரு ஹாலு கோயில் சொன்னல சார், அந்த கோயிலில் கூடுவாங்க. எல்லாரும் கோயிலை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை இப்போ அன்னைக்கு ஒருவேளை பேசி முடிவில்னா கூட எல்லா ஊர்லேருந்தே ஒருத்தர் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க, பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து அது நம்ம மேக்சிமம் எங்களுக்குள்ளேயே தீக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
7: நேயர்களே, இதுவரை நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் வெட்டக்குறும்ப பழங்குடியைச் சேர்ந்த மாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வெட்டக்குறும்ப பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறைகள் குறித்து நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

நிலையத்தில் நேரம் 2:30. நேர்களினை கேட்கலாம் மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். நேர்களே, இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில ரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்க இருக்கோம்.

0: ஒளித்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது வித்யாசாகர் அவர்களோட இசையில.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: ரன் திரைப்படத்திற்காக அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம். ஒரு பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரன் திரைப்படத்தில் தான் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ரன் திரைப்படம் லிங்குசாமி அவர்களோட இயக்கத்தில் 2002 வெளியானது. இது காதல் அதிரடி திரைப்படமாக வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் மாதவன் நடிச்சிருப்பார் மற்றும் மீரா ஜாஸ்மின் அவங்களோட முதல் அறிமுக திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் வந்து அறிமுகமாகி நடிச்சிருப்பாங்க. அதுபோலவே இந்த திரைப்படத்தில் அதுல் குல்கர்னி, ரகுவரன் விவேக் மற்றும் மனுஹாசன் ஆகியோர் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இப்படத்துக்கு வந்து வித்யாசாகர் இசையமைச்சிருந்தார். அந்த திரைப்படத்தில் தான் பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஒழித்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது வித்யாசாகர் அவர்களோட இசையில. நிலையத்தில் நேரம் 2:48 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம், ஒருபட பாடல்கள்.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 முதல் 6 வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:40. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமோர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு என்றிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழை பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33

0: இரண்டு டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3 மணி. நேயர்களை கேட்கலாம் ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள்.

சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமஹிட்டு.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன

0: சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: அச்சகம் நடுங்க என் பதங்களோட.
1: புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரல்கள்ல இளையராஜா இசையமைப்புல அந்த அழகான பாடலை கேட்டும் நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

வள்ளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் ஸ்வர்ணலதா குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து.

0: கார்த்திக் ராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டியில், உள்ளம் கவர்ந்த பாடல்கள்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

வாமனன் திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ரூப்குமார் ரத்தோட் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து.

கார்த்திக் ஸ்வேதா மோகன் குரல்களில் வித்யாசாகரோட இசையமைப்பில் இந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து.

யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இளையராஜா பேலாஷ் என்ற குரல்களை கேட்ட அந்த பாடலோட ஹெலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ்

0: முத்துகிருஷ்ணன், துச்சாதனனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
1: பூனியல் மார்பகத்தாள் ஐவர், பூவை திரௌபதி, புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள் பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத்து மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகம் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யார் எங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி அர்த்த மண்டபத்து காவலன் யான். கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம். உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும்
2: மன்னா. அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு மகன் துரியோதனனின் சிரந்தாழ்ந்த வணக்கம்.
0: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் இரண்டு மூன்று தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னைப் போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
2: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த மாமன்?
0: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய்? என்ன வேண்டும்? ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
2: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
0: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
2: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
0: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
2: தந்தையே,
0: சகுனி சூதில் மட்டுமல்ல சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஆள்.
2: ஆஹா, தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
0: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
3: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன்பிறப்பு?
0: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்த

0: நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் உண்ணுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
1: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
0: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக் கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்.
1: மாமா, மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணிவரியான், கரியோர் ஆயிரத்து வழி காட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
0: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
1: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காணச் சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
0: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
2: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி நான் திகைத்தே விட்டேன். அதைக் கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
0: நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
1: அப்புறம் என்ன, நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
2: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை, இல்லை இல்லை, ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனையை கூறுகிறார். அது
0: மண்டபம் கட்டி அவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா?
2: தந்தையே,
0: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது என்ன? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
1: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கனம் மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
0: இது என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
1: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாடப் போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன, பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
2: தந்தையே, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தபடி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
0: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
1: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம். சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு. இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம், அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
2: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன், அன்னையை காணச் செல்கிறேன்.
1: மைத்துரரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள்.
2: அப்பாடா மாமனே, எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்தீர்களா வேள்வி? என்ன ஒரு பெருவிழா!
1: ஆமாம், ஆமாம், உண்மைதான்.
2: அடே அப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா, அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்?
1: ஆமா
2: மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
1: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆள் ஆள் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னி தேவன். இவர்களுக்கு பொன்னாளான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் முழிந்தனர். அடே அப்பா, என்ன சொல்ல! அந்த வீரன் ஆம் அர்ஜுனனுடன் சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே, கவனித்தாயா?
2: ஆமாமா, அது மட்டுமா, அது மட்டுமா? தமையின் தர்மனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து பீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்து விட்டனரே மாமா.
1: போகட்டும், போகட்டும். அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
2: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
1: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
2: கவனித்தீர்களா, கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகைய உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு எனக்கு மூச்சே அடைத்து விட்டது, மூச்சே அடைத்து விட்டது மாமா.
1: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
2: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே, சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல! நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
1: மகனே, பொறுமை, பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே. நான் இருக்கிறேன். மருமகனே இங்க பார், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
3: என்னமாமா?
1: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
3: தெரியாது மாமா, தெரியாது. மாமா எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
1: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம். காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம், ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அள்ள இயலும் என்றால் கௌரவர் 100 பேர் என்பது என்ன? நாமும் அள்ள அள்ள செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
2: ஆமாமனே, சந்திரகுலத்து அறவக்குடி இந்திர பிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும், காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை, என்ன சொல்ல?
1: காலம்தான் வந்துவிட்டதே மருமகனே. கவலை ஏற்க, கவலை ஏற்க.
0: ஆகட்டும், மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விவரன் தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விவரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
4: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
0: தம்பி விதுரன் வரட்டும்.
4: உத்தரவு மன்னா.
5: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
0: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
5: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
0: தம்பி, நீ இந்திரப்பிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டுமென்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும் கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வரவேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற் கிழவனும் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
5: மன்னர் மன்னவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
0: விதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு?
5: பின்பு என்ன அண்ணா சொல்லுங்கள்.
0: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
5: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
0: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்கட்கும் எச்சரித்து அழைத்து வா.
5: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
0: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

0: ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண்ணிறைந்த காட்சி. எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பெயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு தொல் உலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது. அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
0: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தனு குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள் பாஞ்சால நாட்டு இளவரசி பாண்டவர்களின் திரௌபதி அம்மை எங்கே?
2: மாமனே, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
0: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
2: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
3: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
1: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதிவழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள் யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
0: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள். உண்மை சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு மட்டும் அழைக்கவில்லை, வெய்யப்புன் சூதுக்கு அளித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது. வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
1: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
0: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையே பற்றி பிதற்றுகிறான்.
3: தருமனண்ணா, தந்தையும் வரப்பணித்தார். சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
4: இது விதிப்படி நடக்கும் செயல். நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
0: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
5: ஆசீர்வதியுங்கள். விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
1: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
6: இதோ
3: இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
2: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மரியோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
3: உண்மைதான் பாஞ்சாலி. வீமன் அண்ணா, உங்களது எண்ணம்?
6: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான். இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே, நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
7: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு, காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதை போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தர்மன் அண்ணா சொல் கேட்போம், வாழின் என் சொல் நின் வழி நடப்போம்.
3: ஆமாண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
8: நரிவகுத்த வளையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும், வரிவகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால முனர்வோரும் மயங்கி நிற்பார், கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு மேற்காம், பொறிவகுத்த முன்னூளார் புலையர் தம்மை போற்றுவர், விதிவகுத்த போழ்தினன் அன்றே.
4: தர்மன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
1: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும், கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
4: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறது.
3: சகாதேவா, விதி வலியது, சகுனம் பார்ப்பது இருக்கட்டும். சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம்? இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
4: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசு பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல்நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
1: அப்படியே ஆகட்டும்.
3: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனை கண்டு வணங்கி வருகிறோம்.
1: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்க நோக்க களியாட்டம்தான்.
1: அருமை அருமை, உன் கவித்துவம் மிகச்சிறப்பு. இத்தகைய இயற்கை வாழ்வு எத்தகைய இன்ப வாழ்வு! சரி, நாளையாயிற்று, தமையன் தேடுவார், போகலாமா?
0: தங்கள் சித்தம் ஐயனே.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம், எங்களை ஆசீர்வதியுங்கள்.
2: திரௌபதி எனும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
3: எல்லோரும் வந்து விட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டுவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
4: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாழி வாழி பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு, பாஞ்சால நாட்டு மங்கை, வாழ்க வாழ்க. துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
5: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
6: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு.
7: மாமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
6: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
7: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?
5: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா, வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
6: கட்டாயம், கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகிவிட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழி தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த

0: விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தவர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுந்த தகுதியானவர் தாங்கள்தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது. இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம். மண்டபம் கண்டோம். மகிழ்ந்தோம். விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
2: சாத்திரம் பேசுகின்றார். பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். மனத்துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே. வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்?
1: தயக்கம் இல்லை. தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்.
3: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
4: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அதை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா, சரி, பணயம் யார் வைப்பர்?
2: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
3: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?
4: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம், அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கம் எல்லாம் தேவையா?
0: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாது உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
5: ஆமாம் ஆமாம், தாய முருட்டலாமா?
1: நாங்கள் தயார்.
5: எண்களின் எண்ண ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
0: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
5: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான், எங்களது வெற்றி எண் 2.
1: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
0: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன், எண் 5.
5: எங்களுக்குரிய வெற்றி எண் 2. வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார். மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
0: அப்படியே ஆகட்டும், ஆனால் இந்த முறை நான் தான் தாயமுருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் என் 5 தான், அதுவே இம்முறையும்.
5: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் என் 2. ஆமாம், பணயம் என்னவோ?
0: பொன் 1000.
5: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி! தர்மா, அடுத்த பணயம்?
0: எனது படையும் படை வீரர்களும்.
5: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி, வெற்றி! நமக்கு தான் வெற்றி,
2: வென்று விட்டோம்,
5: வெற்றி, வெற்றி! தர்மா, தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம் என்னவோ?
0: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
5: இதிலும் நமக்கு வெற்றி. துரியோதனா, பார்த்தாயா?
2: ஆமா, சூதில் வென்று விட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்துவிட்டு நிற்கதியாய் நிற்கிறான், நிற்கதியாய் நிற்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை, அருமை! ஆஹா மாமா, நீ ஒரு ஜித்தன்.
6: தர்மா, தர்மா, நீ வென்றுடுவா. ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? பிதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
7: மன்னா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே, இல்லை கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும் செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
1: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
2: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
1: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?
2: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணைய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
7: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
3: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
6: ஆமாம், ஆமாம் தர்மா, நீ அழித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மேலும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
8: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்து விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
6: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டே செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
1: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சால நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரபிரஸ்தத்து ஒளி, திட்டத்துய்மன் சகோதரி.
6: அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே, தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
3: வேலும் வில்லும் வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
2: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில் தான் உள்ளது.
8: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே. என்ன செய்ய? பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
4: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். காலம் பதில் சொல்லும் அண்ணா.
6: அடடடா, இதுவல்லவோ பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.
7: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள்.
1: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
3: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை
1: நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா? நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியே ஆகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.
3: என்ன சொல்ல? ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது என்ன பிதாமகரே?
4: உண்மை, உண்மை. கலகம் பிறந்தாயிற்று, நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
1: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
5: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
1: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
6: அண்ணா ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கிக் கொண்டே வருகிறேன்.
1: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
7: வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவர்க்கு உண்டோ?
6: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
7: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை. நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்திற்கு கூட செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
6: என்ன கதை பேசுகிறாய்? வருகிறாயா?
7: தூதலை விடு, இது தகாது. தம்பி, இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பற்றுவதோ பண்பான செயலா?
6: எனக்கு எதுவும் தெரியாது.
7: கூந்தலை விடு, விடு.
6: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவனாமை அதை நிறைவேற்றுகிறேன். வா, வா. எடுத்து செல்கிறேன்.
7: விடு, விடு தம்பி.
6: உன்னை எடுத்து செல்கிறேன்.

0: மிதித்து அருந்ததி பார்த்து வந்த பாஞ்சால நாட்டு மன்னன் மகள் பாண்டுவின் மருமகள். அஸ்தினாபுரத்து சபையில் ஒற்றை ஆடையுடன் நிற்றல் தகுமோ? நிறுத்தடா என்று சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே?
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே, சொல்லுங்கள் அங்கதேசத் அரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பழைய பொருள், இதன் விளைவு நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கெதற்கு மேலாடை?
0: அப்படியா, அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கு எதற்கு மேலாடை?
0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
2: மேலாடை வேண்டாம்.
0: காக்க இங்கு
2: வேண்டாம்
0: கண்ணா, என்னை காக்க.
2: கண்ணன் ஒருவது வரமாட்டான்.
0: கண்ணா
2: வரமாட்டான்.
0: உலகையே ஆளும் நாயகா, என்னை காக்க இங்கு வரக்கூடாதா? கண்ணா கண்ணா கண்ணா கண்ணா.

0: கீழுக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, இது என்ன மாயம்? என் கை சோர்வடைகிறது, நான் களைக்கிறேனே, வருகிறது, இது என்ன புதிர், என்ன செய்வது? வந்து கொண்டே இருக்கிறது ஆடை, ஒன்று புரியவில்லையே, என்ன புதிர்?
1: கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, என் குல தெய்வமே, எங்களது மானத்தை காத்தவனே, கோவிந்தா, உன்னை வணங்குகிறேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலட்சுமி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

மேடை நாடக பாடல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி.

மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவிக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவிக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவிக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆரியா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 5:02.

நேர்களே, இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நேயர் விருப்பம் கேட்க போறோம். நேயர்களே, என்ன காலகட்டத்தில் வந்த நேயர்கள், காலகட்டத்தில் வந்த பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1950களிலிருந்து 1980கள் வரைக்கும் வந்த பாடல்களை, உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9010-18 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 அப்படின்ற எண்ணுக்கும், புதிய நேயர்களுக்கு நம்ம வந்து இப்போ முன்னுரிமை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான நம்பர் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அலைபேசி எண் 8300-1910-18. ஒருவேளை உங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் எங்களுக்கு உங்களோட விருப்ப பாடல் அனுப்பலாம். நீங்கள் வந்து உங்களோட விருப்ப பாடல் அனுப்புறதுக்கான அலைபேசி எண் 8300-1910-18. ஃபோன் எடுத்துக்கோங்க, ரெடியாக இருங்க, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், தொடர்ந்து பேசலாம்.

0: பவானி திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யார், எங்கிறது கூப்பிடுறான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மலையிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க. ஏதோ கிளைமேட் கொஞ்சம் மோடமா இருக்குங்க. ஊட்டியில எப்படி இருக்கீங்க?
0: ஊட்டியில இன்னைக்கு ஒரு நல்ல மழை வந்தது.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நாங்களுமே இங்க வந்து அப்படியே பயங்கர ஒரு வறட்சியில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல மழை.
1: ஊட்டியிலே வறட்சின்னா இங்க கீழே கேட்டு பாருங்க. ரொம்பவே சிரமமா இருக்குங்க. சரிங்க, எனக்கு வந்துங்க காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லைங்கிற பாடல்கள் வேணுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நல்லபடியா மழை வரணும் நாங்க எல்லாருமே வேண்டி.
1: ஆமாங்க, நன்றிங்க நன்றிங்க. பிளைன்ஸ்ல மழையா இல்லாம ரொம்ப வறட்சியா தான் இருக்குங்க. குடிக்கிறக்கே தண்ணி இல்லாம ஆயிட்டு
0: இருக்கீங்க. அப்படிங்களா? ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. வேணா பாருங்க, பாடல் முடியறப்ப மழை வந்தாலும் வரலாம்.
1: நன்றி நன்றி, வரலாம். அப்படிதான் கிளைமேட் இருக்குங்க. வரட்டும் ஓட்டி பண்பலையினால்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசுறீங்க, உங்களுக்கு அனுப்பி
1: நன்றிங்க.

காதலிக்க நேரம்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோட குரல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் சுமதி, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து.

0: நான்கு கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து வேதா அவர்களோட இசையமைப்புல டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இப்ப நம்ம கூட ஒரு நேயர் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, குளப்பள்ள இருந்து மங்களமா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்டா. நிலையத்துல எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். அங்க நம்ம ஊர் எப்படி இருக்குங்க?
1: இன்னைக்குதான் சாமி கொஞ்சம் மான கருக்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் மழை விழுந்தோன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
0: கண்டிப்பா மழை வரும்.
1: மாதிரி ஆயிடுச்சு சாமி.
0: அப்படிங்களா?
1: வேலையே செய்ய முடியாத அளவு எடுத்துட்டு வந்து ஒரு 10-11 மணி ஆகும்போது அங்க நிக்க முடியாது.
0: வெயில வெயில. ஆமா,
1: மரத்தடியில நின்றுட்டு கூப்பிடுவேன், நமச்சுவாயா மழை வரணும், கொட்டி தீர்க்கணும் சாமி, என்னால தாங்க முடியல அப்படின்னு அழுதுருவேன். ஒரு டைமுக்கு அவ்வளவு சூடு தாங்க முடியல. சூடு பிளேன்ஸ விட மோசமா அடிக்கும்.
0: அப்படிங்களா? கண்டிப்பா மழை வரும். நீங்க ஒரு பாடல் கேளுங்க, வேணா பாக்கலாம். பாடல் முடியறப்ப மழை வருதான்னு.
1: சரி, நன்றிப்பா.
0: என்ன பாடல் கேக்கலாங்க?
1: மேல்நாட்டு மருமகள்ல இருந்து பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், கண்டிப்பா கொடுத்துடலாம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நேயர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம ஊட்டியே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நேயர்களை இருக்கு. ரொம்ப வெயிலா இருக்கு. இன்னைக்குதான் கொஞ்ச நேரம் மழை வந்தது. இதுக்குதான் வந்து நம்ம ரொம்ப வருஷமா மரம் நடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையை வந்து நம்ம இயற்கைக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். எல்லாமே திருப்பி வச்சு நமக்கு மொத்தமா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நேரத்துல நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம இயற்கையை அழிக்காம இயற்கைக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க. ரோட்ல நீங்க ஒரு குப்பையை நீங்க சின்னதா தூக்கி போட்டீங்கன்னா கூட அது வந்து நம்ம இயற்கைக்கு பண்ற ஒரு துரோகம் தான். அது நீங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, இப்படிதெல்லாம் பண்ணக்கூடாது, மரம் நடணும், அதே மாதிரி நீர்நிலைகளை வந்து சுத்தமா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, எத்தனை இடத்துல தண்ணி ஓடுது, ஆனா எந்த தண்ணியுமே வந்து குடிக்கிற தண்ணியா இல்லை, ரொம்ப அழுக்கு தண்ணியா இருக்கு. கண்ட குப்பையும் நம்ம தூக்கி போட்டு போயிடும். அந்த தண்ணியெல்லாம் சுத்தமா இருந்ததுனால இப்ப நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் தோணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மரம் நடலாம், எல்லாரும் மழை வரணும்னு வேண்டிக்கலாம். இப்ப ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
0: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
1: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

நேயர்களே, மணி வந்து இப்போ 5:27 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு 25 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம நேயர்கள்ட்ட பேசிட்டும் இருக்கோம், வாட்ஸ்அப்லேயும் அவங்களோட விருப்பப்பாடலை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நேயர்களே, நம்ம பொன்மாலை பொழுது வாடாமலரில் இன்றைக்கி நம்ம நேயர் விருப்பம் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9010018 அப்படின்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9010018 அப்படின்ற எண்ணுக்கும், புதிய நேயர்களுக்கு நம்ம வந்து பிரத்யேகமாக ஒதுக்கியிருக்க லைன் பார்த்தீங்கன்னா 8300-0019-0018 இந்த எண்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா 8300-0019-0018 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பிடித்த பாடல் அந்த படத்தோடு எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பப்படும். நேயர்களே, அடுத்த பாடலுக்கு விருப்பம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி. அவள் ஒரு தொடர் கதை படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். இதோ உங்களுக்காக.

0: எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் எல்லாரும் ஈஸ்வரி குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்ம அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: மனம் மயங்கும் மாலை பொழுதில் ஊட்டி பண்பலையோடு இணைவது பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கிறேன் மேடம். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: மணாளனே மங்கையின் பாக்கியம் படத்திலிருந்து அழைக்காதே என்ற பாடல் அனைவருக்காகவும்.
0: அழைக்காதே நீங்க அழைச்சு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எதனால இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான்.
1: பாடல் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு. இன்னைக்கு எப்படியா இந்த பாட்டை கேட்டலாம் அப்படின்னு முடிவுல கேட்டேன்.
0: அப்படிங்களா? கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பிடலாம். அழைத்தமைக்கு நன்றி. நேயர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செமஹிட்டு.

0: பாடலுக்கு விருப்பம் அன்பழகன் பெரிய வடகம்பட்டியிலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன பாடலோட வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வாழ்க்கையில் ஒரு சிலர் பணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் சொந்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடி தேடி கிடைக்காத சொந்தமும் பணமும் நிம்மதியும் எனது பாடல் சற்றே அவர்களுக்கு மன ஆறுதல் தரும் என்று நினைவோடு உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி. நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரும் வந்து ஒரு தேடுதலோட தான் இருக்கோம். என்ன பாடல் கேட்கலாம்? நீங்க என்ன பாடல் தேடி வந்திருக்கீங்க இன்னைக்கு
1: மேடம்? எங்க வீட்டு பெண்ணு இருந்து சிரிப்பு பாதி அழகை பாதி மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்
1: மேடம்.
0: அப்படிங்களா?
1: நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அழைத்தமைக்கு நன்றி.
1: நீண்ட காலத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் மழை மேடம்,
0: வெங்காயத்தை வெட்டுறப்போ தண்ணி வரும். பாவம் நம்ம விவசாயிகளுக்கு வெங்காயத்தை விளைச்சலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுங்க?
1: நேயர்களே
0: கேட்டுக்கோங்க, கந்தசாமி அவர்கள் வந்து இந்த பாடல் எல்லாரும் கவனிங்க, உங்களுக்கு வந்து நல்ல நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அழைத்தமைக்கு நன்றி. இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இப்ப இவரும் வந்து அதே தான் சொல்றாரு, மழை வந்து இல்லை, வெங்காயத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. கேட்குறப்ப அது நமக்கு வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம நேராக போறோம், வாங்குறோம், நம்மளுக்கு விலைவாசி ஜாஸ்தி அப்படின்றப்பவே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல விளைச்சலுக்கு போட்டுட்டு அதை அறுவடை பண்றவங்கெல்லாம் வந்து மழை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மழை வரப்போ தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கரெக்டாக சேஃபாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு ஜாலியாக இருங்க.

0: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.
1: இணைத்தாலே இனிக்கும்.
0: நேயர்களே, மணி 5:46 ஆயிடுச்சு. பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர் விருப்பம் கேட்டுட்ருக்கோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணி அவங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்ருக்காங்க. லைன் கிடைக்காதவங்க வாட்ஸ்அப்லேயுமே வந்து நமக்கு அவங்களோட விருப்ப பாடல்களை அனுப்பி அது என்ன பாடல் அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணி நம்ம கூட கேட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இது வந்து வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். கேட்டுட்டு வாங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க மேடம். எல்லா நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டே வரேங்க.
0: அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: காலையில மெட்ரோ ராகம் நல்லா இருந்துச்சுங்க. குஸ்து பாடல்கள்லாம் ஒளிபரப்பு பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து மேடம் அன்பைவா படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய புது எவனும் புது எவ்வளவு அந்த பாடல் போட்டிருக்கு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நான் அதுக்கு முன்னாடி இந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு இந்த பாடல்.
1: இந்த பாடல் வந்து இயற்கை காட்சிகள் ரசிக்க கூடிய அந்த வெளிநாட்டுல பண்ணிருப்பாங்க.
0: அப்படிங்களா, சரி சரி.
1: அந்த ரசிக்க அந்த இயற்கை காட்சி ரசிக்க கூடிய இடமா அப்படி அமைஞ்சிருக்குங்க.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அனைத்துமே நன்றி.

மரகதம் திரைப்படத்திலிருந்து சுப்பையா நாயுடு அவர்களோட இசையமைப்புல சந்திரபாபு ஜமுனா ராணி அவர்களோட குரல்ல கேட்ட பாடலோட பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்து பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் வீட்டுத் தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதலாம் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 10 மணிக்கு ரவிவாஸ்ரீய அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி. எல்நினோ விளைவினால் பாதிப்படையும் உலக நாடுகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிஷின்மா அவர்கள். பதினைந்திற்கு தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து நுட்பம் கற்போம். 8:00 வள்ளலார் பிறந்த தின சிறப்புரை, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், மேஜிக் மெலடிஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு, இன்று உறவு முறைகள் மறந்து போக காரணம் பெற்றோரின் கவனக்குறைவாலா, பிள்ளைகளின் அலட்சியத்தாலா? பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள், 1:55 திரைகாணம், 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம். நீலகிரி மாவட்ட கல்வித்துறை கண்காணிப்பாளர் மதியொளி அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 3:00 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் உன், நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 4:02 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:40 பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 செய்திச் சுடர். 9:30 தேவி கடாட்சம் இசை பேருரை. 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டும் நேயர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that international peace and security, supply chain resilience and connectivity are among the key areas where emerging and middle powers can play an important role. Dr. Jaishankar was speaking at the 62nd Munich Security Conference in New Delhi today. He said the world, its agenda and its geopolitical landscape are all undergoing significant changes, creating substantial scope for cooperation among emerging and middle powers.
2: There is today a substantial agenda for emerging and middle powers to cooperate. The world is changing, its agenda is changing, the landscape is changing, the architecture is changing. And I'm very glad today that we have this issue as a starting point before us, because I hope that it would give our gathering a stronger purpose and a clearer direction.
1: Dr. Jaishankar said the changing landscape shaping the debate around emerging and middle powers is marked by the repositioning of the United States, the rise of China, and growing global interdependence. Union Agriculture and Rural Development Minister Shivraj Singh Chauhan has said the centre will extend support to Andhra Pradesh in providing pakka houses to poor families in the state. Mr. Chauhan, along with Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu, today launched a pilot project for constructing houses using 3D concrete printing technology at Buripalin village in Guntur district. Speaking on the occasion, Mr. Chauhan said the centre has sanctioned 3 lakh houses for Andhra Pradesh and will sanction another 3 lakh before the completion of the ongoing construction. Secretary in the Ministry of Statistics and Programme Implementation Saurabh Garg today said India's economic resilience, supported by strong corporate performance and sustained investment activity, is now being reflected in upward revisions to the country's growth estimates by various international agencies. Mr. Garg was talking to the media on the sidelines of the Kautilya Economic Enclave in New Delhi. Campaigning ended today for by-elections to 5 assembly constituencies across Tamil Nadu, Puducherry and West Bengal, and 1 Lok Sabha constituency in Assam. Polling for the 6 seats will be held on Tuesday, while counting of votes will take place on Friday. Meanwhile, the BJP has fielded Dinesh Arya as the party candidate for the upcoming biennial election to the Rajya Sabha in Uttarakhand. The BJP has also announced the name of Rukmini Malik as its candidate for the Rajya Sabha by-election in West Bengal. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath has announced that Bhadohi district will now be known as Sant Ravidas Nagar Bhadohi. Speaking at a program in Bhadohi today, Mr. Adityanath said the new name reflects the district's association with Sant Ravidas, the medieval saint and social reformer. On the occasion, the Chief Minister also inaugurated and laid the foundation stones for 112 development projects worth more than 1,340 crore rupees. Vice President C.P. Radhakrishnan has said that the truly developed India must be built on trust among citizens, strong family values, character among the youth and compassion in society. Mr. Radhakrishnan was addressing the Mahaparv Shamapana Ceremony 2026 organised by Bhagwan Mahavir Memorial Committee and Jain Mahasabham in New Delhi today. Earlier in the day, the Vice President addressed the 58th Foundation Day of the Institute of Company Secretaries of India in New Delhi. Mr. Radhakrishnan emphasized that corporate governance is the invisible infrastructure of a modern economy. The curtain has come down on the Asian Games with a dazzling closing ceremony in Aichi, Nagoya, Japan, bringing more than 2 weeks of action-packed competition across 43 disciplines to an end. The ceremony featured the traditional parade of athletes, the lowering of the Asian Games flag, and the formal handover to Doha, Qatar, the host city for the 2030 edition. Proudly carrying the Indian tricolour for the closing ceremony was India's women's flag bearer and shooting star Neeru Dhanda. The double gold medalist led the Indian contingent in a proud moment for the nation. India signed off from the games in fourth place in the overall medal standings behind China, Japan and South Korea. The Indian contingent returned with an impressive haul of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. And that is the end of this news bulletin.
0: Akashavani உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:10. தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி
1: வந்துருவாள. என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன?
4: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விளக்கேற்றும் வேலை கேட்டும் நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: திருண 100 கிராம் பால்கோவா கொடுங்க.
3: 250 கிராமுக்கு கீழே கிடைக்காது.
2: ஆனா ஏன்
3: மினிமம் ஆது வாங்கி ஆகணும்ல?
2: என்னண்ணே இப்பெல்லாம் பேங்க் அக்கவுண்ட் கூட மினிமம் பேலன்ஸ் கேக்குறது இல்லையே.
4: பேங்க் அக்கவுண்டா மினிமம் பேலன்ஸ் இல்லாமலா?
2: ஆ பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட் அதாவது BSBD அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
5: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
7: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட் கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தா

0: ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத் துறைக்கு கேலோ இந்தியா, பிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500 மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறார். முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
0: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயில இருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள் எல்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
0: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
5: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை வளர்த்து டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
6: ராஜேஷ் சோமராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷம் வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார்.
1: நேஷனல் flag as they walk out into the arena, the Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
0: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40.
3: ನಾಲ್ಕು ಬೆಟ್ಟದ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳೆ ಪಾಡಗಳು. 6:41 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ಬಡುಗುಮಳೆ ಪಾಡಗಳು ಬಂದರ ಅದನ್ನ ನಿಂಗ ಗಮನ ಮಾಡಿ ಕೇತು ನೋಡಿವಿ. ಇಂದಿನ ಜನದಾಗ ನಿಂಗೆ ಕೇಪ ಈ ಫಸ್ಟ್ ಕಥೆ ಏನಂದ್ಲ, ಮಗುಡಿಯಾಗಿ ಮೊಮ್ಮನೆಣ್ಣೆ ಕರೆಯಗು, ಮಂಡೆ ತೂಕಿ ಮರಿಯ ಬಿಟ್ಟು ಆಡಿನೇನ, ಎನ್ನ ಎಣ್ಣನ ನೆನಪು ನೀ ಅಪ್ಪನೇ, ಎನ್ನ ನೆಂಜು ನಾಡುವ 100 ಜೋಲಿಯ ನಾ ನಿನಗೆ ಈಗಿನ, ಕಣ್ಣುನ ಮಣಿ ನೀ ಅಪ್ಪನೇ, ಮಣಿಯ ಎಮೆಯು ನಾನೆ, ನಿಂಜುಗ ನೆನಪು ನೀ ಆಲೆ, ನೆನಪುಗ ನಿಂಜು ನಾನೆ.

ஊரெல்லாம் ஒருகிறா, உன்னாவே ஒருகுலே, அது ஏக்காந்த அறிவிலே என்று கேட்டல நீலபானுக நிறையில்லாத அப்பனே, இ உண்ணவையோ ஒருகுலே அத்தெந்து வந்து அது நான் பதில் எய்கியாரா, அது ஏனே எகுது பந்தாரம்பா ஆ கதைய நங்க கேப்போம்.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்தா கவனமாடி கேத்து நொடிவி. நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவா சந்திச்சினேன்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 7:00. திரைகானம் கேட்கலாம் நேயர்களே.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையமைப்பில் அந்தாரா நந்தி குரல் கேட்டல் பாடலுடன் திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 10 வரை 24 நாட்களுக்கு யாத்ரி சேவா அபியான் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பயணிகளுக்கான சக்கர நாற்காலி, பிரத்யேக கழிப்பறை, நகர்வு தளங்கள் உள்ளிட்ட வசதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய பயணிகள் எளிதில் வழியறியும் தகவல் பலகைகள், புறப்பாடு நுழைவாயில், பாதுகாப்பு சோதனை மற்றும் பயணப்பொதிகள் பரிசோதனை மையங்களில் காலதாமதமின்றி பயணிகள் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரம், முதலுதவி மற்றும் மருத்துவ தயார் நிலை, குடிநீர் தரம், டிஜி யாத்ரா சேவை மற்றும் இணைய வசதி உள்ளிட்டவை குறித்தும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் செப்டம்பர் 18 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும், தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருத்தல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் குறித்தும், உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல், பழுதடைந்த சாலைகள் மற்றும் சிறு பாலங்கள் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி செப்டம்பர் 19 அன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சஞ்சீவ் சங்கர் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கலந்து கொண்டு

0: வேலைவாய்ப்பு பெற்ற 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்பையும் ஊக்குவிப்பதோடு மகளிருக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்றவர்கள் மக்களுக்கான சேவை செய்வதோடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட்ட அறிவிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், பிராந்திய ஆணையாளர்கள் ஹரிஓம் ஜெய்ஸ்வால் மற்றும் விகாஸ் ஆனந்த் ஆகியோர் புதிய அறிவிப்பின் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் 51,00,000 அதிகமான கூடுதல் ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ உறுப்பினர் வரம்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டார். கோவை ஈச்சனாரி பகுதியில் பாதுகாப்பு துறை நிறுவனங்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் ஒருங்கிணைந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கண்காட்சி அரங்குகள், நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனங்கள், AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பட்டாசு உற்பத்தியை பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டது. மேலும் பாதுகாப்பு துறையில் AI தொழில்நுட்பத்தின் பங்கீடு, நவீன கால கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்று சுற்றுலாத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் AI கொண்டு மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 300,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சட்டகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 300,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கை

0: மழையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஒய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும் மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒருசில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை

0: பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மராத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த இரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் பர்லா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களே, வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

வேளாண் தகவல்கள். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது குளோரோ தலோனில் 2 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் இட வேண்டும். இஞ்சி மென் அழுகல் மேலாண்மை. போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 3 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது 200 PPM ஸ்ட்ரெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புலியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கேட்கலாம். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது தயாமீதக்சம் 0.2 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது இமிடாக்ளோரோபிரிட் 0.2 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் கை தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வீட்டு தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்து காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
2: என் பேர் ஜெயக்குமாருங்க. நான் இங்கே வந்து தோட்டக்கலையில் ஒரு 15 வருஷமாக அனுபவமாக இருக்கிறேன்.
1: 15 வருஷமாக இப்போ தோட்டத்துறையிலே இருக்கிறீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: தோட்டம் அப்படிங்கிறது என்னங்க?
2: தோட்டம்ன்றது வந்து நம்ம பல விதமான செடிகள் வளர்க்கலாம், பயிர்கள் செய்யலாம். அதில் வந்து ஒரு வகை நம்ம பூ வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். அது வீட்டுக்கு வந்து பல நன்மைகளையும் நமக்கு கண்ணுக்கு இதமான ஒரு இதையும், காலையிலேருந்து வந்து செடிகளை பார்க்கும்போது அதோடைய குளிர்ச்சி நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். எப்பவுமே பச்சையாக பார்த்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு ஒரு அது ஒரு இயற்கையான ஒரு மருத்துவமாக அமையுது.
1: இப்போ விவசாயம்ங்கிறது வேற, தோட்டம்ங்கிறது வேற இல்லைங்களா?
2: ஆமாங்க. தோட்டம்ன்றது விவசாயன்றது வந்து அது பெரிய பரந்த ஒரு பூமி, அதில் விவசாயம் வந்து செய்வாங்க. இப்போ தோட்டம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு 50 சென்டிலேருந்து அப்படி ஒரு ஏக்கர்லேருந்து கூட வச்சுக்கலாம். அது கீழே அதான ஒரு மூட்டைக்காடு ரெண்டு மூட்டைக்காடுன்னு அவங்க விவசாயத்துக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம கார்டனுக்கு வந்து எவ்வளோ இடம் விடுறோமோ அந்த மாதிரி அதை பண்ணி நம்ம கொண்டு வரலாம்.
1: இப்போ தோட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்த அலங்கார செடிகள் வளர்க்குறது, அப்புறம் வந்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி
2: அந்த வீட்டு உபயோகத்துக்கான காய்கறிகளை பயிரிடுறது, இந்த மாதிரி ரெண்டு வகையில் வருது.
1: ஓகே. இப்போ

0: வந்து முன்னரே திட்டமிடணுமா, இல்லைனா வந்துட்டு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைக்க முடியுமா, எப்படிங்க?
1: திட்டமிடுறது வந்து பொதுவான ஒரு விஷயம், ஆனால் அந்த சூழலுக்கு ஏற்றபடி திட்டமிடுதல் தான் ஒரு நல்ல ஒரு பயனை தரும். அந்த வீட்டினுடைய அமைப்போ, இடம், சுற்றுச்சூழல், இதிலெல்லாம் பார்த்து எந்தெந்த செடி எங்கெங்கே வச்சா, எந்தெந்த தொட்டிகள் இப்படி வச்சாக்கா அது வந்து அழகு தரும், இன்னும் வீட்டுக்கு நம்ம அழகுபடுத்துறதுக்கு ஒரு இது இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ளே அவங்க இடிச்சுக்காமல் தட்டி விட்டு, நம்மளும் ஒரு அவசரத்தில் நடக்கும்போது காய்கி கால் இடிக்காத அந்த மாதிரி பார்த்து நம்ம அமைக்கணும்.
0: இப்போ இந்த தோட்டம் நம்ம அமைக்கும்போது இப்போ இதுக்கு வந்துட்டு திட்டமிடுதல் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது.
1: கண்டிப்பாக.
0: எப்படி நம்ம திட்டமிடணும்?
1: திட்டம் அதுதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம இடங்களை பார்த்து நம்ம திட்டமிடலாம். உயரமான செடிகள் தரையில் வைக்கலாம், தொட்டிங்களில் செவுத்து மேலே அப்படி கொஞ்சம் உயரமாக வைக்கும்போது நமக்கு தண்ணி ஊற்றுறதோ, இல்லை மேலே ஏறி நமக்கு தேவையில்லாத காஞ்ச செடிகள் எடுக்கிறது, கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏணி போட்டு செய்ய வேண்டியிருக்கும். அது நமக்கு பாதுகாப்பாக இருக்காது. அதனால் தரையில் வைக்கக்கூடிய செடிகள் தரையில் வைக்கணும். மேலே கொஞ்சம் உயரமாக சின்ன சின்ன செடிகள், தொங்கி வர கொடிகள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பந்தல் போட்டு அமைச்சு செய்யலாம்.
0: இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய தோட்டம்னு சொல்கிறோம், இப்போ மாடி தோட்டம் அமைத்தலும் இருக்கு இல்லைங்களா?
1: மாடி தோட்டம் அமைத்தல
0: இருக்குது. அமைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்?
1: மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து நம்ம படிப்படியாக நம்ம கிரில்லும் செய்யலாம், அல்லது பழகிலும் எடுத்துக்கலாம். பழகில் அடிக்கிறது கொஞ்சம் தண்ணி படப்பட என்ன கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரில்லும் போது நீண்ட காலம் நமக்கு தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுலேயும் பல வடிவங்களில் செய்யலாம். செஞ்சு நம்ம திட்டமிடுதலும் போது நம்ம அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கும்போது நிறையா ஐடியா அங்கே கொடுப்பாங்க. அப்போ அப்படி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சோம்னாக்கா இன்னும் நல்ல அழகு கிடைக்கும், வீட்டுக்கு கிடைக்கும், பயனுள்ளதாக இருக்கும்.
0: இப்போ ஒருத்தர் வந்து வீட்டிலேயே ஒரு தோட்டம் அமைக்கணும், சின்னதாக தான் இடம் இருக்குது, அப்போ அந்த இடத்துல ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம எப்படி ஆலோசனை வழங்கலாம்?
1: நம்ம போய் நம்மகிட்ட தகவல் கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் போய் அந்த இடத்த பார்க்குவோம். பார்த்து இந்த மாதிரி நாங்கள் அவங்களுடைய கருத்து என்னன்றதை ஃபஸ்ட்டை கேட்டுக்குவோம். கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு கருத்து சொல்லுவோம், ரெண்டையும் சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சரிப்படுத்திடுவோம். அதில் நாங்கள் சொல்கிறதில் எவ்வளோ ஏற்றுக்கிறாரோ, அவர் சொல்கிறதில் என்ன நிவர்த்தி பண்ண முடியுமோ அதை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அமைச்சு கொடுப்போம். அப்படி அமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும்.
0: இப்போ நீலகிரியில் வந்து நமக்கு என்னென்ன வகையான வீட்டு தோட்டங்கள், அலங்கார மலர்கள் இருக்குங்க?
1: வீட்டு தோட்டம் நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான அலங்கார பூக்கள் இருக்கிறது. அதில் வந்து என்னென்னாக்கா நமக்கு அதிகமாக வந்து பெங்களூர் அந்த பக்கம் இருந்து தான் வருது. அதில் டபுள் சிங்கிள் அப்படின்ற பூக்களும் வருது. அது கொஞ்சம் அடர்த்தியான பூக்கள் டபுள்னு சொல்லுவோம், ஒத்த இதழ் வர்றது சிங்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சு நம்ம பராமரிக்கும் போது நமக்கு இது இங்கே வந்து நமக்கு நீலகிரியில் தான் நமக்கு நிறையா வந்து பூக்கள் ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைக்கிது. நமக்கு எந்த வகையில் எடுத்தாலும் காட்டு செடி எடுத்தாலும் கூட நமக்கு பூ தான் அது, நமக்கு அது அழகான ஒரு.
0: இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்கு அலங்கார செடிகள் அப்படிங்கிற வகைகள் வகைப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன வகைப்படுத்தலாங்க?
1: வீட்டு தோட்டத்துக்கு இப்போது ஜெரோனிய கொடிகள் செவுத்தில் தொங்க விடலாம், சால்வியா வைக்கலாம், பின்ன இந்த கத்தாழை செடிகள் நிறையா வளர்த்தலாம். இன்னும் ஜெரோனியாவிலேயே நிறையா வகைகள் இருக்குது, அதெல்லாம் வைக்கலாம். பார்டர் மாதிரி வரும்போது அந்த கோல்டன் துரண்டா, கூப்பியா, இந்த மாதிரி செடிகளெல்லாம் இருக்குது, அதுங்கெல்லாம் வச்சு பார்டர் பராமரிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வகைகள் செடிகளை வச்சு வளர்க்குறதுக்கு இருக்குது. இன்னும் நிறைய வகை பூக்கள் இருக்குது, அதில் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைக்க வேண்டியிருக்கும். சிலது குச்சி நட்டு கட்டி தொங்க விடணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
0: இப்போ ஜெரோனியா அப்படிங்கிற ஒரு மலர் செடி இருக்கு. இப்போ அந்த மலர் செடி வந்து நீரை வந்துட்டு நம்ம அவ்வளோவா நீருக்கு அது தேவைப்படாத ஒரு செடி, அந்த மாதிரி வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குங்க?
1: நீர் அதிகமாக தேவைப்படாத செடி வந்து நமக்கு வந்து அந்த கத்தளை வகைகள் சேர்ந்தது தான் இருக்குது. சில செடிகள் அடியில் கிழங்கு இருக்கும், அது தண்ணிகளை சேர்த்து வச்சுக்கும். நம்ம மற்ற செடிகளெல்லாம் வேர்கள் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக ஓடக்கூடியது தண்ணி எங்கிறது கொஞ்சம் உறிஞ்சி எடுத்துக்கும். சில செடிகள் வந்து சின்ன சின்ன வேர்கள் தான் விடும், அது நீண்ட தூரமும் போகாது. அதுங்களுக்கு நம்ம தினமும் வந்து தண்ணி ஊற்றணும், காலையோ மாலையோ. ஒரு வேளை காலையில் ஊற்றுனா மாலையில் ஊற்றலாம், கண்டிப்பாக ஊற்றணும். மாலையில் ஊற்றுனா அந்த இரவு முழுக்க நமக்கு இருக்கும்போது அந்த நீரானது வேர்க்கடியில் தேங்கி இருந்து அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பனிக்காலத்தில் நம்ம எந்தளவுக்கு அதுக்கு தண்ணி தினமும் காலையில் மாலையில் ஊற்றிட்டு வரும்போது நம்ம அந்த பனியில் வந்து செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது.
0: இப்போ வந்து ஒரு 5 சென்ட்டுக்கு ஒரு நிலம் இருக்குது, இப்போ அந்த நிலத்தில் வந்து ஒரு அலங்கார தோட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்னா என்னென்ன வகையான மலர்கள் வைக்கலாம், எப்படி வந்து அதை அழகுபடுத்தலாம், இதை பற்றி விளக்கமாக சொல்லு.
1: அந்த இடம் வந்து சதுரமாக உள்ளதா, முக்கோணமாக உள்ளதா, அல்லது வட்ட வடிவத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள்

0: ஒரு படம் வரைவோம். அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு மரங்கள் வைக்கணும், செடிகள் வைக்கணும், இல்லை கோல்டன் துரண்டா வைக்கலாம், பார்டர் போடலாம், இல்லை இந்த இடத்துல வந்து சால்வியா வைக்கலாம், அல்லது ஜெரோனியா வைக்கலாம், இல்லை வேறு செம்பருத்தி அந்த மாதிரி வகைகள் வைக்கலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து அதே வந்து கார்டனாக பராமரிக்கிறதா இருந்தாக்கா பெர்மனெண்ட் செடிங்க வைக்கலாம், அல்லது அடிக்கடி மாத்திரதாக இருந்தாக்கா டெம்பரவரி செடிங்க வச்சு எடுக்கலாம். டெம்பரவரி செடிங்கள் வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கூடுதல் செலவு இருந்துகிட்டே இருக்கும். பெர்மனெண்ட்டாக வைக்கணும் போது நிரந்தரமாக அப்படியே வச்சு விட்டாக்கா அது காலத்துக்கு அவங்க பராமரிச்சு.
1: அலங்கார செடிகளில் கூட வந்து நம்ம செடிகளோட நிரந்தர செடி அப்புறம் அது பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியது
0: இருக்குது. அந்த மாதிரி செடிகள் இருக்குது.
1: இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாமே நம்ம திட்டமிடுதல் பண்ணணுங்களா இல்லை வந்து எப்படிங்க?
0: கண்டிப்பாக திட்டமிடுதல் பண்ணுங்க. திட்டமிடுதல் பண்ணால் தான் நம்மளுடைய என்ன நம்ம பூ அப்படின்றது ஒரு வாசனையான அழகான பொருள் தான். அதை அமைக்கக்கூடிய இடக்க வைக்கக்கூடிய இடத்துக்கள வச்சா தான் அந்த அழகு கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து இப்போ ரோஜா இருக்குது, ரோஜா வந்து குழந்தைங்க விளையாட கைப்படாமல் முள் செடிகள் இருக்கும், அது கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கணும். அதை நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம மையத்தில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது குழந்தைங்களுக்கு இப்போ நமக்கே கையில் காலில் குத்தும் முள் செடி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைக்கணும். அதே போல் இந்த மற்ற செடிகள் வைக்கும்போது இப்போ முள் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த செடிகள் கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது அதே போல் உயரம் கம்மியான செடிகள் முன்னாடி வச்சு, உயரம் அதிகமான செடிகள் அதுக்கு பின்னாடி வைக்கணும். அப்போ நம்ம பார்வைக்கும் படிக்கட்டு மாதிரி அப்படி ஒவ்வொன்றா தெரியும். இல்லாத பட்சத்தில் குளட்டையான செடிகளை பின்னாடி வச்சு உயரமான செடிகளை வச்சா அதை மறைச்சிட நம்மளால் பார்க்க முடியாது, அந்த அளவு கெட்டு போயிடும். அதனால் திட்டமிடுதல் கண்டிப்பாக அவசியம்.
1: வந்து ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சாலும் எந்த ஒரு தோட்டம் அமைச்சாலும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வேலி செடிகள் அப்படின்றோம்ல, அலங்கார செடிகள்ல வந்து வேலி அமைப்புங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது.
0: இப்போ
1: அந்த வேலி செடிகள் என்னென்ன? சாம்பிராணி
0: ஒரு 4-5 வகை இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து இந்த மூங்கில், அதுலேயும் வேலி அமைக்கலாம். அதே போல் அந்த பார்டர் செடியிலையும் உயரமான செடிகள் இருக்குது, அதில் பூவும் வரும். அது ஆனால் அந்த பராமரிப்பு அதுக்கு கட் பண்ணிட்டு வரணும். சாம்பிராணியும் வச்சு நிறைய சாம்பிராணி 4-5 வகைகள் இருக்குது, அதை வச்சு நம்ம வளர்த்தி ஒரு அது ஒரு 15 நாள், 20 நாள், 1 மாதம் அந்த மாதிரி அதோடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகாக அப்படியே கட் பண்ணிட்டு வரணும்.
1: சாம்பிராணி செடி இருக்குதுங்களா? இப்போ இந்த சாம்பிராணி செடி அப்படிங்கிறது வேலிக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது நீலகிரி செடிங்களா இல்லை இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இது வந்து நீலகிரி, இது வந்து சிலது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு வந்தது தான். அப்படி வந்ததில் வந்து நீலகிரி பயிர்கள் வந்து அதிகமாக வந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த பயிர்கள் இருக்குது. அதுங்களை வந்து நம்ம வந்து இங்கே வச்சும்போது நம்ம நீலகிரி தலைமுறைகள் மாறும்போது நீலகிரி செடியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறையா செடிகளை.
1: இப்போ வந்து இந்த சாம்பிராணியை வந்து நம்ம ஒரு வேலி செடியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி அதோட அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கணும், இதை வந்து நம்ம எப்படி வேணால் வடிவம் மாற்றலாம்
0: அதுதான்
1: அதை பற்றி.
0: அது வந்து சாம்பிராணியில் வந்து ஒரு 4-5 வகை இருக்குங்க. அதில் வந்து இந்த ஒரு மான், மயில், இந்த மாதிரி விலங்குகள் அல்லது பறவைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வளர்த்துறதுக்குள்ளே நம்ம அந்த சாம்பிராணி வளர்த்தும் போது அதுங்களாம் அது அந்தந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நூல் போட்டு கட்டி கட்டி கொண்டு வரணும். கொண்டு வந்து கட்டிங் பண்ணிகிட்டே வரும்போது அந்த வடிவங்கள் வரும்போது நம்ம தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு நமக்கு வந்துடும். அதுக்குள்ளே அந்த நெருக்கமான சாம்பிராணி செடிகளை நம்ம வைக்கணும்.
1: இப்போ எடுத்துக்காட்டாக வந்து ஒரு மான், அந்த விலங்கை வந்து நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி வடிவமைப்பீங்க?
0: நாங்கள் வந்து 4 செடி நடுவோம். 4 செடி நெருக்கமாக அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நடுவோம். நட்டு ஓரளவுக்கு 2-3 அடி வரும்போது நாங்கள் ஒன்றோட ஒன்று இணைச்சி கட்டி அந்த வடிவத்தை கொண்டு வருவோம். அந்த 4 எதுக்கு நடுறோன்னா 4 காலம் தெரியணுன்றதுக்காக 4 நடுவோம். அதில் வந்து அந்த ஒரு கால் மடக்கி இருக்க மாதிரியோ ஒரு கால் தூக்கி இருக்க மாதிரியோ அப்படி வைக்கணும்னும் போது அதை மறைச்ச மாதிரி பில்லு வச்சு மறைச்சி அந்த செடியை நாங்கள் அந்த காலை ஒன்றை மறைச்சி அப்படி காட்டுவோம்.
1: அப்போ வந்து நம்ம ஒரே செடியாக வந்து பண்ண முடியாது இல்லையா?
0: ஒரே செடியாக பண்ணாக்கா அது எகிரி போகிற மாதிரி தெரியும். 4 கால் நமக்கு அந்த கிளைகளை எடுத்து காலை மடக்கி நம்ம வடிவமைச்சு காட்டலாம். ஆனால் அது எகிரி போகிற மாதிரி தான், தரையில் நிற்கிற மாதிரி நம்ம காட்ட முடியாது,
1: பண்ண முடியாது. அப்போ இதே மாதிரி தான் இந்த அமைப்பு தான் மற்ற செடிகள்
0: விலங்குகளுக்கும் வடிவத்தை கொண்டு வரலாம். அதே போல் ஐவி இருக்குது, இந்த செவத்துங்களில் படர்ந்து வரக்கூடிய ஊட்டி வரக்கூடிய ஐவி இருக்குது. அந்த ஐவியில் வளர்த்தி விட்டோம்னாக்கா அதுலேயும் நம்ம வந்து மான், மயில் அந்த மாதிரி இப்போ பல விலங்குகள் இல்லை மனித உருவம் இல்லை வேறு ஏதாவது உருவங்கள் கூட அதில் நம்ம கட் பண்ணி விடலாம்.
1: இப்போ இந்த மாதிரி வடிவம் வந்து எந்த வடிவம் வேணும் கொண்டு வர முடியுங்களா? எப்படிங்க
0: எந்த வடிவம் வேணாலும் கொண்டு வரலாங்க.
1: அதுக்கு எத்தனை காலம் பிடிக்குங்க?
0: நம்ம அந்த வடிவத்தை நம்ம எந்த ஒரு வடிவத்தை மிருகத்தையோ அல்லது எதையோ நம்ம எதை நினச்சி கொண்டு வரணுமோ அந்த வடிவத்தை கொண்டு வர வரையிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 6 வருஷம் ஆயிரும்.
1: நீண்ட காலமாக இருக்கும். இப்போ அந்த வடிவத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து எத்தனை வருஷம் வந்து நம்ம பராமரிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நம்ம வந்து நமக்கு அது நீண்ட காலம் நம்ம பராமரிக்கணும் போது அதுக்கு தகுந்த உரங்கள் போட்டு தண்ணி ஊற்றி அத்தனை நாளில் கரெக்டாக வெட்டிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நம்ம 15 நாளில் வெட்ட வேண்டிய எக்ஸ்ட்ரா செடிங்களை 1 மாதம் கழிச்சு தான் அதனுடைய வடிவம் மாறிடும்.
1: கண்டிப்பாக இது கவாத்துங்கிறது நமக்கு ஒரு
0: முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அந்த இது அப்படி அதிகமாக நாள் விட்டு வெட்டும்போது அந்த இடத்துல குச்சி தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். செடிக்கு வெளியே குச்சி தெரியறதுக்கு ஆரம்பித்தாக்கா அது வந்து அந்த இடம் அப்படியே காயறதுக்கு ஆரம்பிச்சிடும். காயமாக ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் அதோடைய பழுதடையதுக்கு ஆனதுனால மறுபடியும் அதை புதுப்பிக்க வேண்டியதாகிரும்.
1: இப்போ இந்த அழகு வடிவங்கள், விலங்குகளோட அழகு வடிவங்கள் வந்து நம்ம சாம்பிராணி செடியில் மட்டும்தான் உருவாக்க முடியுமா இல்லை மற்ற செடிகளில்?
0: மற்ற செடிகளை உருவாக்கலாம். அந்த கோல்டன் துரண்டா சொன்ன இல்லைங்களா, அதில் உருவாக்கலாம். அதுபோல் கிரீன் துரண்டா இருக்குது, அதுலேயும் உருவாக்கலாம். அந்த மாதிரி செடிகள் இருக்குது, அதில் உருவாக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது நமக்கு வந்து மண் வகைகள் எப்படி இருக்கணுங்க?
0: மண் வகைகள் வந்து நல்ல ஒரு காரம் உள்ளதாக இருக்கணும். அது வந்து கருப்பு மண்ணாக இருந்தாக்க ரொம்ப பயன்படும். செம்மண் அதுங்களெல்லாம் வந்து கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கும். கோபி மண், அந்த மாதிரி சரள மண், இதுங்களெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த நல்ல கருப்பு மண், நல்லா ஜலிச்சு எடுத்து இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம நாங்கள் வந்து அந்த இயற்கை உரங்கள் தான் போடுறோம். இயற்கை உரம் போது செடிகள் நாங்கள் வெட்டுற செடியவே போட்டு வச்சுருவோம். நாட்டு எருவு கொண்டு வந்து அதை கலந்து மண் கலந்து எல்லாம் போட்டு பிட்டு மாதிரி அடிக்கடிக்கடி வச்சு 1 மாதம் 1 வருஷம் அதை தண்ணி தினமும் அதுக்கும் தண்ணி ஊற்றும். செடி ஊற்றுற மாதிரி அதுக்கும் தண்ணி ஊற்றி ஈரப்பசலையும் வச்சுருப்போம். ஈரப்பசலையும் வச்சுருக்கும் போது ரொம்ப சீக்கிரம் அது மக்கி போய் அந்த புழுக்களும் நமக்கு வந்து மண்புழுக்களும் அதில் உருவாகும். அதுங்களையும் எடுத்து அதுக்கு நம்ம போடும்போது அந்த புழுக்கள்னால அதுங்க அந்த மண்ணுகளெல்லாம் ஓட்ட போடும்போது அந்த நல்ல ஒரு சுத்தமான காற்று அதுக்கு கிடச்ச செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே போல் நம்ம ஒரு அதிகமான அந்த கச்சடங்கள் வந்தால் எடுத்துவிட்டு அதுக்கு அந்த எந்த இடத்துக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த முள்ளுங்கள் இருக்குது, சின்ன கை முள் அதுங்களெல்லாம் இருக்குது. சட்டிங்களுக்கு தகுந்த மாதிரி முள் இருக்குது, தரையில் போடுறதுக்கு தனியான ஒரு முள் இருக்குது. அதுங்களை போட்டு மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு வரணும். அந்த தண்ணி ஊற்றிட்டு மண்ணும் கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். குறிப்பிட்ட ஒரு காலம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த செடிங்களை எடுத்து வேறு அதிகமாகிட்டாலோ அல்லது அந்த சட்டியை உடைக்கிற அளவுக்கு அது வேறுங்க உயரங்க தண்டுகள் பெருசாக இருச்சினாலோ மறுபடியும் அதை பிரித்து வைக்கக்கூடிய செடிகளும் இருக்குது. கட்டிங் பண்ணி வைக்கிற செடிங்களும் இருக்குது, வேரோட பிரித்து வைக்கிற செடிங்களும் இருக்குது. அல்லது அதை மாற்றி கொஞ்சம் வேண்டாததை கழிச்சு விட்டு வைக்கிறது வச்சாமக்க நம்ம இன்ன காலம் அந்த
1: பொதுவாக வந்து நம்ம அந்த மண் சட்டியில் விற்கக்கூடிய செடிகள் வேறு வரும்போது வேறு அந்த சட்டியை உடைக்கக்கூடிய சூழல் வரும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க. அது வந்து அந்த சட்டி வந்து அதுதான் நம்ம வந்து ஒரு உருண்டை மேலே வாய் சின்னதாகவும் அடிபாகவும் உருண்டையாக அப்படி வரும், பெருசாக வரும். அந்த மாதிரி செடிகளை சட்டியெல்லாம் நம்ம செடி வச்சோம்னாக்கா அதை உடச்சு எடுக்கணும். அப்படியே மேலேருந்து அப்படியே அந்த கூம்பு வடிவத்தில் கீழே வர்றதுனாக்கா உருவி எடுத்துக்கலாம். அப்படியே மண்ணோட உருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செடி வரும்போது நல்ல நெருக்கமாக வந்துச்சுன்னா வாய் சின்னதாக இருக்கும்போது அடிபாகம் பெருசாக இருக்கும்போது நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கடினம்.
1: இப்போ அலங்கார செடிகள் அப்படிங்கிறது இந்த சுவரில் வளரக்கூடிய அலங்கார செடிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா?
0: அதுதாங்க.
1: என்ன வகைகள்?
0: அது ஐவி. ஐவி அது ஐவி. அதில் வந்து 3 வகை இருக்குது
1: சொல்லுங்க.
0: பட்டன் ஐவி ஒன்று இருக்குது, இலை வடிவில் கொஞ்சம் பெருசாக ஒன்று இருக்குது. அதில் அந்த பெருசாக இருக்கிறதா 2 கலரில் ஒன்று இருக்குது, க்ரீன் எல்லோவில் ஒன்று இருக்குது, பியூர் க்ரீன் ஒன்று இருக்குது.
1: இது வந்து எப்படி நம்ம வந்து வளர்த்தணும், எப்படி வந்து அதை அலங்கார செடியாக மாற்றணுங்க?
0: அந்த செடியை வந்து நம்ம என்றைக்குமே வந்து இந்த கருங்கல் கட்டடத்துக்கு தான் அதை முக்கியமாக விற்குவாங்க. அல்லது வெளியே செவருங்களுக்கு விற்கலாம். வைக்கும்போது அது செவரோடு படர்ந்து அப்படியே அழுத்தி வரும், வேரும் வந்து சுவத்தை வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இதில் ரொம்ப முக்கியமானது கட்டடத்துக்கிட்ட வைக்கும்போது வேர் நேராக கீழே இறங்கக்கூடிய செடிகளை தான் வைக்கணும். கிளை வேர்கள் போகிற செடிகளை வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது அது செவத்தை வந்து நமக்கு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி வேருங்க சின்ன வேரும் நேராக கீழே இறங்கக்கூடிய செடிகளை தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அதில் அந்த வகையில் வந்து ஐவி சிறப்பானது. அதை வச்சனும்போது அந்த செவரு புழக்காமல் வேறு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அப்படியே அதில் படர்ந்து வந்துடும். படர்ந்து வரும்போது அந்த நமக்கு அதை சுண்ணாம்படிக்கிறதோ இல்லை வேறு பெயிண்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி செலவுகள்லாம் அது நமக்கு ரொம்ப கம்மி. இதுவே நல்லா ஒரு நல்ல ஒரு அழகை கொடுத்துரும்.
1: இயற்கையாகவும்
0: இருக்கும். அந்த சந்துங்களில் வந்து செடிகளுடைய சந்துங்களில் குருவிகள் கூடு கட்டும். குருவிகள் கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும். அந்த சத்தங்கள் வந்து காலையில் மாலையில் நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அது இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு
1: இது வந்து ஐவி செடிகளோட அமைப்பு இயற்கையான ஒரு சூழல், இயற்கையான ஒரு சூழல் உருவாகும்.
0: நமக்கு வந்து நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே வந்து பசுமையான ஒரு ஊர். ஆனால் நம்ம வாழ்கிறவங்களுக்கு நமக்கு அதை பற்றி நமக்கு தெரியாது. இப்போ வெளியிலேருந்து நம்ம வெளியூர் மக்கள் வராங்க, இவ்வளோ பேர் வராங்க, கார்டன் வராங்க, ஊட்டி வராங்க அப்படின்னு வராங்கனாக்கா அந்த அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு குளுமையான குளிர்ச்சியான பசுமையான செடிகள் எங்கேயும் கிடைக்காததுனால ஊட்டிக்கு வரும்போதே நமக்கு அவங்களுக்கு அந்த அழகு தெரியுது. நம்மளை விட அவங்க அழகாக நம்ம ஊட்டியினுடைய அழகை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
2: இதுவரை வீட்டு தோட்டம் அமைத்தலும் அவற்றை பராமரித்தலும் குறித்து காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: பூச்சிகளில் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறனுக்கான காரணிகள் மற்றும் தடுப்பு முறைகள். பயிரை தாக்கும் பூச்சிகளால் ஏற்படும் பேரிழப்பினை தடுக்க கடந்த பல ஆண்டுகளாக பூச்சிக்கொல்லிகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்தியாவில் சுமார் 43,590 மெட்ரிக் டன் அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தேவைக்கு அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பல தீய விளைவுகளான பூச்சிகளிடம் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன், பூச்சிகளின் மறு உற்பத்தி அபரிவிதமாக அதிகரிப்பதும், எஞ்சிய நஞ்சால் உடல்நலம் பாதிக்கப்படுவதும், நன்மை செய்யும் பூச்சிகளை அழித்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் பயிரிழப்பு போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன. இருப்பினும் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுகின்றன. எனவே பயிர் மேலாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகின்றது. எதிர்ப்பு திறன் உருவாக்கும் முறை. ஒரு பூச்சியை கட்டுப்படுத்த ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை முறையற்ற வகையில் தொடர்ந்து பயன்படுத்துவதால் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதனால் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்த அதிக அளவு பூச்சிக்கொல்லியை உபயோகிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு தலைமுறையிலும் எதிர்ப்பு சக்தி இல்லாத பூச்சிகள் மட்டும் இறந்து விடுகின்றன. மேலும் எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் மட்டும் அதிக அளவில் உருவாகின்றன. இவ்வாறு பூச்சிகளில் எதிர்ப்பு திறன் உருவாகின்றது. எதிர்ப்பு திறன் நிலைமை. முதன் முதலாக பூச்சிகளில் பூச்சிக்கொல்லிகளின் எதிர்ப்பு திறன் ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முன் பழமரங்களை தாக்கும் ஜேன் ஜோஸ் செதில் கண்டறியப்பட்டது. இப்பூச்சிகள் சல்பருக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டிருந்தன. இதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் புது வகையான பூச்சிக்கொல்லிகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. இதனால் ஒவ்வொரு வருடமும் பல வகையான பூச்சிகள் புது புது பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை உருவாக்கி வந்தன. தற்பொழுது உலகம் முழுவதும் சுமார் 542 பூச்சி வலைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக 1952 கொசுக்களில் DDT மருந்து எதிர்ப்பு திறன் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுவரையில் இந்தியாவில் சுமார் 48 வகையான பூச்சிகள் பல வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இவற்றுள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களை பரப்பக்கூடிய சுமார் 30 வகையான பூச்சிகளிலும், சேமிப்பு தானியங்களை தாக்கும் 7 வகையான பூச்சிகளிலும், பயிர்களை தாக்கும் 11 வகையான பூச்சிகளிலும் எதிர்ப்பு திறன் காணப்படுகின்றன. பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி வகைகளில் பூசணி வண்டு, பருத்தியை தாக்கும் பச்சை புழு, புகையிலை புழு, வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி, அஸ்வினி, முட்டைகோஸ், வைரமுதுகு பூச்சி, அஸ்வினி, நெல்லிலை மடிக்கும் புழு மற்றும் புகையான் போன்ற பல பூச்சிகள் பூச்சிக்கொல்லிக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துள்ளன. இவற்றில் ஈலியோதிஸ் பச்சை கால்புழுவும் முட்டைகோஸ் வைரமுதுகு பூச்சியும் ஏறக்குறைய எல்லா பூச்சிக்கொல்லிகளுக்கும் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. பூச்சிகள் எதிர்ப்பு திறனை செயல்படுத்தும் முறைகள். பூச்சிகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு சில முறைகளில் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டு பூச்சிக்கொல்லியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன. எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் பல வகையான நொதிகளை உற்பத்தி செய்து பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மையை வெளியேற்றி விடுகின்றன. இந்த முறை மூலமாக பெரும்பாலான பூச்சிகள் பல்வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளன. சில வகை புழுக்கள் தனது மேல் தோலை வலுவடைய செய்து தொடுநஞ்சு உட்செல்வதை குறைத்து விடுகின்றன. இதனால் நஞ்சு உள்ளே செல்வது தடுக்கப்படுகின்றது. சில வகையான எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகள் இம்மருந்துகளினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதை தடுத்து விடுகின்றன. சில பூச்சிகள் மருந்து தெளித்த பகுதிகளை தவிர்த்து பூச்சிக்கொல்லிகளிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. பூச்சிக்கொல்லிகளுக்கு பச்சை காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறன் கண்டறிதல். மருந்து தெளித்தவுடன் பூச்சிகள் எண்ணிக்கை குறையவில்லை என்றால் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது என்று கூற முடியாது. பல சமயங்களில் பல காரணங்களால் பூச்சிக்கொல்லி அடித்தும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். சரியான பரிந்துரை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை சரியான அளவில் சரியான முறையில் சரியான நேரத்தில் அடிக்காவிடில் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவதில்லை. பூச்சிக்கொல்லிக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதா என்பதை கண்டறிய முதலில் சோதனை கூடத்தில் வளர்க்கப்பட்ட அதாவது எந்த வகையான பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் உட்படுத்தப்படாத புழுக்களின் பூச்சிக்கொல்லியை தெளித்து ஒரு சரியான பூச்சிக்கொல்லியின் அளவை முடிவு செய்ய வேண்டும். அதே பூச்சிக்கொல்லியின் அளவை நாம் வயலில் இருந்து சேகரிக்கப்பட்ட புழுவின் அதே பருவத்தில் சோதனை கூடத்தில் தெளித்து பார்த்து எந்த அளவில் புழுக்கள் கொல்லப்படுகின்றன என்பதை கண்டறிய வேண்டும். அதே அளவு பூச்சிக்கொல்லிக்கு சாகவில்லை எனில் எதிர்ப்பு திறன் வந்துள்ளது என்று கண்டறியப்படுகின்றது. இம்முறையின் மூலம் எந்தெந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு எந்த அளவில் எதிர்ப்பு திறன் உள்ளது என்பதை கணக்கிட உழவர்கள் புழுக்களை சோதனை கூடத்துக்கு கொண்டு வந்தால் கண்டறிய முடியும். பூச்சிக்கொல்லிகளுக்கு இலியோத்திஸ் காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறனை கண்டறியும் வழிமுறைகள். நம் நாட்டில் பயிரை தாக்கும் பூச்சிகளில் இலியோத்திஸ் காய்ப்புழு பல பூச்சிக்கொல்லிகளுக்கு அதிக அளவு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இப்புழுக்கள் பைத்ராய்ட் வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு 70-90% வரையிலும் எண்டோசல்பான், குவினால்பாஸ் மற்றும் மோனோகுரோபட்டாஸ் மருந்துகளுக்கு 30-50% வரையும் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளது. அறிவியல் ஆய்வுகளின் மூலம் இது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக அதிக எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிக்கொல்லிகளை கண்காணித்து தவிர்க்க விட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே உழவர்களே, தங்கள் பயிரில் காணப்படும் இலியோத்திஸ் காய்ப்புழுக்களின் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறியும் எளிய முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்முறைப்படி உழவர்கள் தங்கள் பயிரில் காணப்படும் 3ஆம் பருவ புழுக்களை சேகரித்து சோதனைக்கு கொடுக்க

0: பொறிக்கப்பட்டுள்ள பல வகையான பூச்சிக்கொல்லி கரைசலில் தனித்தனியாக நன்கு முழுகும்படி ஒரு மருந்து கரைசலுக்கு 25 முதல் 30 புழுக்கள் வீதம் 5 வினாடி நேரம் விட்டு கரைசலிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும். பிறகு புழுக்களை தனித்தனியாக சிறு பாட்டில்களில் ஊற வைத்த கொண்டை கடலையில் விட்டு வளர்த்து 48 மணி நேரம் கழித்து புழுக்களின் எதிர்ப்பு திறனை கண்டறிய வேண்டும். புழுக்களின் இறப்பு 25 விழுக்காடு வரை இருந்தால் அந்த பூச்சிக்கொல்லி உபயோகிக்கதை தவிர்க்கவும். 26 முதல் 75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் அப்பூச்சிக்கொல்லியை ஒரு முறை உபயோகிக்கலாம். 75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் ஒரு முறைக்கு மேல் உபயோகப்படுத்தலாம். இந்த முறையில் விவசாயிகள் எளிதில் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறிந்து தகுந்த பூச்சிக்கொல்லியை தேர்வு செய்து ஈலியோத்திஸ் காய்ப்புழுவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறைகள். உரம் மேலாண்மை மேற்கொள்ளுதல். மண் பரிசோதனை செய்து பரிந்துரையின்படி உரமிடுதல் வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவுக்கு தாங்கி வளரும் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுவதால் பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் பயிரின் இளம் பருவத்தில் குறைக்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகின்றன. பயிரிடும் முன் விதையை இமிடாக்ளோபிரிட் அல்லது தயோமித்தாச்சம் மூலம் விதை நேர்த்தி செய்வதால் முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பது 40 முதல் 50 நாட்கள் வரை தவிர்க்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகளும் பாதுகாக்கப்படுகின்றது.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 8:05.
2: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நேர் விருப்பம் கேட்க போறோம். நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344901018 அப்படின்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 அப்படின்ற எண்ணுக்கும், புதிய நேயர்களா இருந்தா முக்கியமா நீங்க வந்து இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றதில்ல ஆனாலும் நீங்க வந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கான பிரத்யேகமான அலைபேசி எண் 8300019108. ஒருவேளை உங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட விருப்ப பாடலை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த நம்பருக்கு உங்களோட மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8300019108. உங்களோட விருப்ப பாடல் 70களிலிருந்து 80கள் வரைக்கும் வெளியான திரைப்பட பாடலாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்புறதா இருந்தால் என்ன திரைப்படம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நேர்களே ஃபோன் எடுத்துக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நிகழ்ச்சியோட முதல் பாடலா சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பாடல் கேட்க போறாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோவை போகம்பட்டியில இருந்து குமார் பேசுறேங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேங்க மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: என் ஆசை மச்சான் திரைப்படத்தில் இருந்துங்க மேடம். ஆடியில செய்தி சொல்லி பாடல் வேணுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சாப்பிட்டாச்சுங்களா? என்ன ஸ்பெஷல்?
1: தோசைங்க மேடம்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே
1: இருக்கு. இந்த பாடல் வந்துங்க மேடம் தனியூர் அண்ணாதுரைக்காக மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: சரிங்க மேடம்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.

0: என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவர்களோட குரல்ல தேவா அவர்களோட இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சத்யநாராயணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாங்க?
1: நட்சத்திரம் பாடல் வந்து ஒரு பூங்கா மனம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கோயம்புத்தூர் எப்படி இருக்குங்க?
1: ஐயோ, கோயம்புத்தூர் ஹாட்டா இருக்கு மேடம். ரொம்ப ஹாட்,
0: ரொம்ப ஹாட்டுங்களா? நான் இந்த வாரம் வரலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம
1: கண்டிப்பா வாங்க. கொஞ்சம் வாரம் ஒரு வாரம் போனா கொஞ்சம் மழை வரும்னு நினைக்கிறேன். இந்த நவராத்திரி சீசன்ல மழை வரலாம்.
0: பாக்கலாம் பாக்கலாம். சாப்பிட்டாச்சுங்களா?
1: ஆச்சு மேடம், டிஃபன் ஆச்சு மேடம்.
0: சரி சரிங்க. என்ன ஸ்பெஷல் சண்டே
1: மேடம்? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்புல எஸ் ஜானகி குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சவுந்தர பாண்டியன், கனியம்மாள், தென்காசியிலிருந்து.

ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்திரன் அவர்களோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே, கேட்டுட்டு இருக்கோம் நினைத்தாலே இனிக்கும். 8:30 ஆக போகுது. அதனால நேயர்களே, உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9-3-4

9001018 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயராக இருந்தால் 9342909018 அப்படின்ற எண்ணுக்கும், புதிய நேயர்களாக இருந்தால் 8300019101018 அப்படின்ற எண்ணுக்கும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு எங்கள் கூடவே சேர்ந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: ஜானி திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் அந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு விருப்பம் சிவா, பிரேம், கபில், சிவான், சங்கீதா, லிபி, தீபாலி. இப்ப அடுத்த நேயர் நம்ம கூட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் ஜேடா.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டு இருக்கும் நேயர்களை, 70கள் 80களில் வந்த பாடல்கள் நிறைய நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் கேட்டுட்ருக்காங்க, நமக்கு தொலைபேசி மூலமாகவும் கேட்டுட்ருக்காங்க. அடுத்த பாடலுக்கு விருப்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் திரைப்படம் அலைகள் ஓய்வதிலிருந்து கேட்டிருக்காரு அந்த பாடல் உங்களுக்காக.

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் இளையராஜா ஜென்சி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க
1: இருந்து பேசுறீங்க? வணக்கம், அன்பு அறிவிப்பாளருக்கு மனதார இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர் இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: சூப்பருங்க, சண்டே எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ரொம்ப அழகா பேசுறீங்க, நீங்க பேசுறது கேக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன பாடல் கேக்கலாங்க?
1: படம் வந்து மேடம், கிராமத்து மின்னலுங்க மேடம்.
0: சரிங்க.
1: பாட்டு வந்து மேடம், நீ போகும் பாதையில் மனசு போகுதே மாமி, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்காகவே இந்த அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். இனிமையான அன்பு குரல், அழகான குரலில் பண்பலை தொகுத்து வழங்கும் அன்பு சகோதரிக்கு அழகான இரவு வணக்கங்களுடன் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்.
0: வணக்கம். நலமா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார். மஜெல்லாம் சாப்பிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணீங்களா?
0: ஆமாங்க, சாப்பிடாம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க சாப்பிட்டாச்சுங்களா?
1: ரெடி ஆயிட்டு சார்.
0: அப்படிங்களா, என்ன ஸ்பெஷலுங்க?
1: சிக்கன் தோஸ்ட்.
0: சிக்கன் தாங்களா? சூப்பர் சூப்பர். என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு எப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் மார்ஜஸ் குடும்பத்தாருக்கும் நினைத்தாலே இணைத்த நிலையில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் சேர்ந்து திருமதி பழனிசாமியிலிருந்து ஒரு இனிமையான பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சி அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. பாடலுக்கு விருப்பம் ரவிச்சந்திரன் முள்ளிக்குறையிலிருந்து. கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

மலேசிய வாசுதேவன் பி சுசீலா பாடியுள்ள பாடல் படம் பாயும் புலி.

மதியில 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் எடுத்த பாடல் சலங்கை ஒலி. படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

0: Belgium, Belgium.
1: திரைக்கானத்தில் இனி சட்டம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:54, 25:00. மத்தியிலே 770 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக வெள்ளை ரோஜா படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்கள்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 79%. மீனம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 77% பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்று வட்டாரத்திற்குமான வானிலை அறிக்கை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேர்களே, இனி நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், அதனைத் தொடர்ந்து வானிலை கேட்கலாம். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலையில் நாளும் அறிவும், தரிசு நிலம் நாளைய விலை நிலம். எழுதி வழங்குபவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்பலத்தில் சென்னையில் எல்நினோ தாக்கம் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் வடலூர் ஆர் சிவா அவர்கள். காலை 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்களை கேட்டும் கேட்கலாம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் சமையல் கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதி நாளை. திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம் இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:30 புழவர் உலகம், 9:15 செய்தி சுடர், 9:30 தேவ கடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கியா தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் கே எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. தொடர்வது டெல்லி அஞ்சல் செய்திகளுக்காக.
1: Akashvani, the news read by Renuka. External Affairs Minister Dr. S. Jaishankar has said international peace and security, supply chain resilience and connectivity are among the key areas where emerging and middle powers can play an important role. Dr. Jaishankar was speaking at the 62nd Munich Security Conference in New Delhi today. He said the world, its agenda and its geopolitical landscape are all undergoing significant changes, creating substantial scope for cooperation among emerging and middle powers. He said it is marked by the repositioning of the United States, the rise of China and growing global interdependence.
2: There is today a substantial agenda for emerging and middle powers to cooperate. The world is changing, its agenda is changing, the landscape is changing, the architecture is changing. And I'm very glad today that we have this issue as a starting point before us, because I hope that it would give our gathering a stronger purpose and a clearer direction.
1: The minister also emphasized that Russia is a country that stood by India in many ways when India's security and territorial integrity was under threat. He stressed that at a time when much of the world preferred backing a military regime next to India, Russia was a country with which India's relations were very good. Union Rural Development Minister Shivraj Singh Chauhan today handed over the first installment of 3 lakh houses worth 3,600 crore rupees to Andhra Pradesh under the Pradhan Mantri Awas Yojana Grameen 2.0 at an event in Guntur district. Mr. Chauhan also laid the foundation stone for the country's first pilot housing project using 3D concrete printing technology, comprising 177 houses at a cost of 14 crore rupees. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu was present on the occasion. Campaigning ended today for by-elections to 5 assembly constituencies across Tamil Nadu, Puducherry and West Bengal and 1 Lok Sabha constituency in Assam. Polling for the 6 seats will be held on Tuesday, while counting of votes will take place on Friday. The assembly constituencies going to polls are Madurandagam and Tharapuram in Tamil Nadu, Tattanjavadi in Puducherry and Rijinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. The assembly seats fell vacant following the resignation of the sitting legislators, while the Nagaon Lok Sabha seat became vacant after the resignation of Congress leader Pradyut Bordoloi. Indian Ambassador to UAE Deepak Mittal has said prayers continue to flow in for good health of Captain Smith Machar. In a social media post, Ambassador Mittal said he is recovering well and in good spirits. He added that the embassy remains in touch with the local authorities and the family and is extending all possible assistance. Iran has said the Strait of Hormuz will not reopen until the United States meets 7 conditions outlined in a June interim agreement, as Tehran and Washington remain at odds over efforts to end their conflict. Iranian state media quoted Parliament Speaker Mohammad Bakar Kalibaf as saying that Tehran's position on reopening the strategic waterway was completely clear and firm. Separately, Iranian army spokesperson Mohammad Akrimania said Iran will seek to extend the range of its missiles following its recent war with the United States. Meanwhile, US President Donald Trump has claimed that the war with Iran will end very quickly and predicted that oil prices will fall sharply once the conflict was over. The curtain has come down on the Asian Games with a dazzling closing ceremony at Aichi Nagoya in Japan. The ceremony featured the parade of athletes, lowering of the Asian Games flag and the handover of the ceremonial torch and flag to Doha, host of the 2030 edition. India's women's flag bearer and shooting star Neeru Dhanda carried the Indian tricolour at the closing ceremony. India finished fourth in the overall medal standings with 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi extended compliments to every member of the Indian contingent for representing the nation with determination, passion and remarkable sporting spirit. And with that, we end this news bulletin.
3: Akashvani, Udagamandalam Vanvali Nilayam மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.